0: This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: See Joseph Vijay enum naan satta murai padi nirvapettulla India arasamaippu sattathil unmayana nambikaiyum patruvudiyum kondirpen endrum இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும்

0: பள்ளிகளை திறந்தவர்
1: காமராஜர்.
0: பசி இருந்தால் கல்வி வராது என்று மதிய உணவு திட்டத்தின் விதையை விதைத்தவர்
1: காமராஜர்.
0: காமராஜர் அதனால்தான் இன்று வரை அவர்
1: பெருந்தலைவர் அழைக்கப்படுகிறார்.
0: இந்திய அரசியலில் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் வெறுப்பு அரசியல், மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மொழியின் பெயரால் மக்களை பிரிப்பது, சமூகங்களுக்குள் பகையை உருவாக்குவது.
1: இந்த நேம் ஆஃப் ரிலிஜியன் ஆர் லாங்குவேஜ் யூ கேனாட் டிவைட் பீப்பிள் அண்ட் தேர் அகைன்ஸ்ட். தலைவர்
0: மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி வருகிறார்.
1: அவர் லீடர் ராகுல் காந்தி ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி செட் திஸ்.
0: வெறுப்பு அரசியல் தோற்கடிக்கப்பட
1: வேண்டும்.
0: அதனால்தான் இந்தியா முழுவதும் அவர் ஒற்றுமைக்காக பாதயாத்திரை மேற்கொண்டார். இந்திய அரசியல் சாசனத்தின் மதிப்புகளை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்தார். வெறுப்புக்கு எதிராக அன்பின் அரசியலை முன்வைத்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் அதே
1: கொள்கையில்
0: வேறுண்ட விடமாட்டோம்.
1: மக்களை
0: சமூக ஒற்றுமையை சீர்குலைக்க எந்த
1: முதலமைச்சர்
0: அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்ற உடனே சில முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளீர்கள்.
1: 500
0: 200 யூனிட் இலவச மின்சாரம்,
1: மேட் அனௌன்ஸ்மென்ட்ஸ் அஸ் சூன் அஸ் யூ டுக் கோட்
0: சிறப்பு சிங்கப்படை,
1: அபௌட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, அபௌட் ப்ரொடெக்ஷன் ஃபார் விமன் அண்ட் அபௌட் கிராக் டவுன் ஆன் ட்ரக்ஸ் இன் தி ஸ்டேட்.
0: மூலம் நடவடிக்கைகள் ஆகிய மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஆகியவை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கி உள்ளது. ஆனால்
1: ஆல் தீஸ் மெஷர்ஸ் ஹேவ் கிரியேட்டட் எ கான்ஃபிடன்ஸ் அமங்ஸ் பீப்பிள்.
0: இளைஞர்கள் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். விவசாயிகள்
1: people are looking for jobs, youngsters are looking for jobs.
0: பாதுகாப்பான வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பான சமூகத்தை
2: எதிர்பார்க்கிறார்கள்.
0: எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளது என்றால் அது கொள்கை
1: அடிப்படையிலான
0: சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போய்விடும் என்று மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் வியூகத்தாலும் தனித்த சாதுரியத்தாலும் சாதாரண ஏழை எளிய மக்களும்
1: இந்திய ஜனநாயக
0: இது ஓர் எளிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும்.
1: தங்களது
0: ஆட்சியில் தான் மகத்தான சாதனைகளை புரிந்திட செம்மையான அரசாக தெரிந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல் படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: தமிழக
0: ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசுக்கு கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த
1: வேண்டும் என்று this government of C. Joseph Vijay. We offer our unconditional support to C. Joseph Vijay on ideological grounds.
2: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர். செல்லச்சாமி.
1: ஆர். செல்லச்சாமி of the left.
2: ஏன் ஆதரிக்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம் என்று சொல்கிற உரிமை மாண்புமன்ற உறுப்பினருக்கு உண்டு. ஏன் ஆதரிக்கிறோம் என்பதை சட்டத்தில் உள்ளது. முன்னாலே இருந்தவர்கள் செய்யாமல் விட்டது அவர்கள் தவறாக இருக்கலாம். இப்போது இருக்கின்றவர்கள் இந்த தீர்மானத்தை ஒட்டி பேசுவதற்கும் மறுத்து பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில்
1: declare and state why they are supporting the government.
2: தவறு மாண்புமிகு உறுப்பினர் வந்து

0: நீங்க பாருங்க, உறுப்பினர் வந்து நான் சொல்லுகிற கருத்தை மாற்றி பேசக்கூடாது. முன்னாலே இருந்தவர்கள் செய்யாமல் விட்டதற்காக இப்போது இருக்கின்றவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது. பேசுகிற உரிமை மாவந்த உறுப்பினர்களுக்கு. தீர்மானத்தை முதல்வர்
1: மாண்புமிகு முதல்வர் அவர்களே,
2: This is R. Challaswamy, CPIM MLA from Padmanabhapuram, the floor leader for the CPIM.
1: தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க
2: ரீசன்ட் எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு நோ கவர்மெண்ட் நோ பார்ட்டி காட் எ கிளியர் மேண்டேட்.
1: தமிழக விசிக்கலுக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கி
2: the TVK got 108 seats.
1: தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்தில் தேர்தல்
2: and the people have chosen the TVK as the single largest party.
1: தமிழகத்திலும் மக்களை பிளவுபடுத்தி பிளவு அரசியலாக பிளவுவாத சக்திகளை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முற்றாக அழைக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் தமிழக ஆளுநர் மறைமுகமாக
2: நிறைவேற்றும்
1: வகையில் செயல்பாடுகள் அமைந்திருந்தன. தமிழக
2: மக்களுக்கு
1: குடியரசுத் தலைவர்
2: லைன் வித் ட்ரெடிஷன் அண்ட் நாட் கரெக்ட்
1: இருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தோடும் தாவேக்க தலைவர்
2: மக்களிடம்
1: நிலையான ஆட்சி அமைக்க தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசிற்கு
2: வெளியிலிருந்து from the CPIM and the to protect democracy and secularism that CPIM has decided to give him outside support. As far as CPIM is concerned,
1: திட்டங்களை அறிவிக்கும்போது அதனை வரவேற்கும், அதே சமயம் மக்களுக்கு பாதுகாப்பு என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுக்கும், குரல் கொடுப்பது
2: measures for the people, it will support when it is against the people, it will oppose, basically stating its issue based support.
1: பங்கு கிடைப்பதிலும் பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்ட அவைகளை பாரபட்சம் என்று கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி
2: தமிழக
1: சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும்
2: விருப்பத்தை
1: நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து
2: உட்கார்கிறேன்.
0: திரு வன்னியரசு அவர்கள்,
2: ஆஃபர் தி பீப்பிள் எ குட் கவர்மெண்ட். I think the most important point there is that the CPIM stating on the floor of the house that it's issue based upon this is the VCK.
3: முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் உணர்வுகளை எதிரொலிக்கும் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை கோரும் இந்த தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலமைச்சர்
2: நன்றி.
3: பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மக்கள் மன்றத்தில் போராடி வந்த சட்டமன்றத்தில் களமாட வாய்ப்பளித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அவையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மை நம்பி வாக்களித்து வெற்றி பெற வைத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கும், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: விடுதலை
3: சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற ஆதரவோடு இந்த அரசு நம்பிக்கை வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
2: I am confident that this government will last for 5 years.
3: சிறுத்தைகளின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக்
2: கொள்கிறேன்.
3: விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம்.
2: All of us met the elections as part of the DMK alliance.
3: தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைத்துள்ளது.
2: But TVK won the elections and has formed a government.
3: ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை தடுக்கும்
2: வகையில் and there was a conspiracy to bring president's rule because the TVK did not have a majority on its own.
3: ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: That is why to avert such a situation and a travesty of democracy the TVK VCK decided to support the TVK government.

0: இருந்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள்.
1: Let the people know that it was important for the TVK to get the VCK support.
0: மாநில உரிமைகளை காத்து மிக சிறந்த அரசு என்ற பெயரை பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று
1: I ask this government to protect the state's rights, to protect secularism and also social justice.
0: I'm
1: confident that this government, the Chief Minister has demonstrated by his actions that this government will be for everyone.
0: He
1: has gone to meet all the opposition leaders in their houses.
0: He
1: has set a very fine example by going and meeting all the opposition leaders.
0: எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றமைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: I thank you for meeting our leader திருமாவளவன் and seeking his support.
0: நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது.
1: We have given unconditional support.
0: நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். தொகுதி
1: மறுசீரமைப்பு. But we expect the government to take certain actions.
0: தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்த போது அதை ஏனைய எதிர்க்கட்சிகளின் துணையோடு
1: We expect this government to stand against delimitation.
0: M.K. Stalin அவர்கள் தலைமையில்
1: under M.K. Stalin's leadership, the Secular Progressive Alliance fought against delimitation, imposition of delimitation.
0: There
1: should be no compromise on protecting the state's rights. I request you to ensure that.
0: ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவு குறித்து ஆராய்வதற்கு 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது.
1: There was a judicial committee set up to study center-state relations under the earlier DMK government. And based on that, there have been legal petitions that have been filed. And I hope this government will ensure full transparency on that regard. Custodial deaths has been a major issue in Tamil Nadu. You have to bring a special law to prevent custodial deaths in the state. VCK and the left parties have taken up several protests on that issue. There was a judicial committee set up to study this issue. We request you to ensure that the measures suggested are implemented.

0: ஏ வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று விடுதலை
1: சிறுத்தைகள்
0: கடந்த அரசு அதை பரிசீலிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜி எம் அக்பர் அலி தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்துள்ளது. அதன் அறிக்கையை பெற்று அந்த சட்டத்தையும் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.
1: The previous government had set up a judicial commission on that as well. I request this government to study that and ensure that there is progressive steps on that account.
0: அதிகாரி அமைந்தால் இலங்கை கடற்படையின் தாக்குதலிலிருந்து தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். நேற்று இலங்கை கடற்படையினரால் நமது மீனவர்கள் 40 பேர் கைது செய்யப்பட்டு
1: the issue of fishermen indian fishermen being shot by sri lankan navy is a major issue and they promised us if vck comes to power we will protect them.
0: இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு
1: we expect this government to find a permanent solution for this problem and protect indian fishermen.
0: 2013 ஆம் ஆண்டு முதல் மராட்டிய மாநிலத்திலும் 2020 ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவிலும் மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்க
1: 2013 in Maharashtra and 2020 in Karnataka there was a law to bring in curbs on superstitious practices.
0: சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. குறிப்பாக மராட்டியத்தில் பகுத்தறிவுவாதி நரேந்திர தபோல்கர் இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் கோரி போராடி வந்தார்.
1: நரேந்திர தபோல்கர் in Maharashtra had fought against such superstitions and fought for rationalism in the state. Those who had supported Sanatan groups had shot him dead.
0: அதே 2015 பிப்ரவரியில் இடதுசாரி எழுத்தாளர் கோவிந்த் பன்சாரே, அதே ஆண்டு ஆகஸ்டில் கன்னட எழுத்தாளரும்
1: கோவிந்த் பன்சாரே was also shot there.
0: எம்எம் கல்புரிக்கு 2017 செப்டம்பரில் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் ஆகியோரை
1: எம்எம் கல்புர்கி அண்ட் கௌரி லங்கேஷ் were also people who wrote against superstition.
2: பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும்
1: there is a lot of opportunity. This is a speaker intervening saying there's a lot of opportunity for you to speak. Make your speech short.
0: இன்று நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு உரிமைகளும் சமூக முன்னேற்றமும் பல தலைவர்கள் அறிஞர்கள் கள செயற்பாட்டின் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு
1: our beliefs and our systems has come after great sacrifices of great great visionaries and leaders.
0: அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை
1: சிறுத்தைகளின் சார்பில் அறிவியலாளர்களின் scientific reasoning rather than superstitious beliefs.
0: இருங்க நான் சொல்லுங்க கொஞ்சம் பேச விடுங்களேன். அறிவியலார்ந்த உழைப்பு அமைதியடைந்து ஆர்வம்
2: ஆகியவற்றை
0: ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது ஒன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில்
1: வலியுறுத்துகின்றோம்.
0: சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல்பட்டு வருகின்றனர்.
1: Sri Lankan Tamils are still struggling under Sinhalese.
0: தமிழீழ கோரிக்கை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள். அறப்போராட்டத்தை அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள்
1: referring to Chelvanayagam who started off the protest against the Sinhala imposition talking about Veeru Pillai Prabhakaran the LTTE chief
0: இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின ஈழத் தமிழர் விடுதலைக்கு தீர்வான இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத் தமிழர் வழியை உணர்ந்து ஈழத் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி
1: government to understand the pain and suffering of the Sri Lankan Tamils and take steps to ensure that devolution of powers and agreements between India and Sri Lanka are enforced and implemented.
0: அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின்
1: I expect the Tamil Nadu government to take part on Martyrs Day event on the 18th of May and make certain announcements.
0: சார்பாக கட்டப்பட்ட அந்த வீடுகளும் எண்ணற்ற சலுகைகளும் இன்றும் தொடர வேண்டும். அவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டும் என்பதே முதன்மையாக
1: The Sri Lankan refugees in India should be taken care of. Whatever houses that was built for them and measures that was taken for them should continue and we should work towards getting them citizenship in India.
0: நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற போகும் நமது முதலமைச்சர் அவர்கள் கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை

0: பிற துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக மாற்ற வேண்டும். கடந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு
1: முன்வைத்த மகளிருக்கான
0: இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும்.
1: There were several measures brought by the Dravida model government earlier.
0: அதேவேளை நம்முடைய அரசு சிங்கப்பெண் படை
1: project and
0: தடுப்பு படை
1: protect Tamil.
0: மதுக்கடைகள் மூடல், அதாவது பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள்.
1: I expect this government to continue those steps.
0: மதுக்கடைகள் மூடல், இந்த மூன்று முக்கியமான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம்.
1: We welcome the three steps that the Chief Minister has taken in terms of protection of women, free electricity, and also trying to bring restrictions on sale of alcohol.
0: இந்த வரிகளோடு முடித்திருப்பார். இந்த அவையை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம். அதன் மூலமாக நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும். ஒற்றுமை எட்டுவதற்கு இதை தவிர வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, ஈழம்
1: வெல்க. You have to take everybody along in this house with intelligence and with exchange of conversations. On that note, after extending my support, I rest my case.
2: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே முதன்முறையாக உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
1: I thank you for giving me the opportunity to speak here.
2: உறுப்பினராக அமர்வதற்கு அருள் புரிந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும், பாமரசம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னை,
1: I thank all the almighty God and the people of Papanasam who have chosen me as their legislator.
2: பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும்,
1: I thank the leader of IUML, I thank N.K. Stalin, I thank Udayanidhi Stalin.
2: தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: I congratulate, I offer my congratulations for the Chief Minister to win this float test.
2: இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலும்,
1: as far as I am concerned and as far as IUML is concerned, I offer
2: பெருமிதம் அடைகிறேன்.
1: My support to this government.
2: பாஜக அரசு மற்றும் ஜனநாயக விரோத சக்திகளின் சித்தி விளையாட்டில் தமிழ்நாடு சிக்கிவிடக் கூடாது என்ற அடிப்படையில்
1: the reason why we have supported this government is to ensure that the state is not stuck in the BJP's machinations and communal politics.
2: திருக்குர்ஆன் சொல்வது போலவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியான இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அனைத்தின் மீதும் பேராற்ற உடையவன் என அவன் குறிப்பிடுகிறான். அதன்படி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்துள்ளது. அது மக்கள் போற்றும் நல்லாட்சியாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மக்களின் மௌன புரட்சி இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது வரலாற்றிற்கு ஒரு ஆச்சரியமான செய்திதான். ஆகவே இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அனைவரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், மக்கள் நிறைந்து வாழும் இடங்கள் அருகில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்தப்படும் என்ற இந்த அரசின் அறிவிப்புக்கு இந்த ஆட்சி நல்ல தொடக்கத்தின் அடையாளம் என்று பாராட்டுகிறேன். மக்கள் மதுவிலக்கென்ற பெரும்பான்மை மக்களின் கனவையும் எங்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நனவாக்குவதற்கு இது ஆரம்ப அறிகுறியாக இருக்கட்டும் என்று என் அவாவை வெளிப்படுத்துகிறேன். அதுபோலவே தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, சிறுபான்மையினோர் பாதுகாப்பு, மாநில வளர்ச்சி உள்ளிட்ட உயர்ந்த தத்துவங்களை நிலைநாட்டுவதிலே உங்களுடைய அரசு திடமாக செயல்பட வேண்டும் என்ற அவாவையும் இந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நல்லதொரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக.
1: This is A.M. Shahjahan of the Papanasam Assembly constituency. I commend you for going and meeting all opposition and other leaders.
2: இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமையகமான காயிதே மில்லத் மன்சிலுக்கு வருகை தந்து தலைவர் பேராசிரியர்
1: I thank you for coming to our காயிதே மில் our headquarters, the Indian Union Muslim League headquarters here.
2: வாழ்த்து பேசிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் முந்தைய திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்த
1: At that time our professor காதர் மொய்தீன் who praised you
2: தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை தங்களிடம் விடுத்தார்கள். அதனை நான் இங்கு நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். அந்த வரவேற்புக்கு நன்றி கூறிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நான் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று அந்த உணர்வுக்கு முஸ்லிம் சமுதாயம் நன்றி பாராட்டுகிறது. நம் இந்திய தாய் திருநாடு விடுதலடைந்த சமயத்தில் சென்னை மாகாணத்தின் எதிர்கட்சி தலைவராக சிறந்த உறுப்பினராக கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களும், இதே அவையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சந்தன தமிழறிஞர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அவர்கள் உள்ளிட்ட முஸ்லிம் லீக் தலைவர்கள் ஒரு உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக
1: UMN leaders of the past have shown how a member of this assembly should function and discharge their duties. We come in that tradition.
2: சமூகத்தின் குரலாக
1: We may be less in numbers.
2: அதிக வாய்ப்புகள் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வெளிப்படுத்தி
1: We expect you to we may be less in numbers but because we are a minority we expect you to give us more opportunities.
2: வெற்றி பெற இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: I give my heartfelt congratulations to C. Joseph Vijay on behalf of the IUMN and our members.
3: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே,
1: This is Kamraj of the AMMK.
3: இன்றைய தினம் முதல்வர் நம்பிக்கை கோருகிற தீர்மானம். நான் நேற்றைக்கே
1: This is a trust vote.
3: இன்றைக்கும் ஆதரவை கொடுப்பேன்.
1: I have already given my support yesterday. I'll give my support today and I'll give my support tomorrow and day after as well.
3: மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். புரட்சி தலைவர் MGR அரசியலுக்கு வந்து
1: புரட்சி தலைவர் MGR had, you know, in one of his songs said, if you walk in a big hall, there should be flowers that fall.
3: போற்றி புகழ வேண்டும், போற்றி புகழ வேண்டும். புரட்சி தலைவர் MGR 1953 ஆண்டு அரசியலுக்கு வந்தார். 19 ஆண்டுகள் பணியாற்றி புதிய
1: புரட்சி தலைவர் MGR came to politics in 1953.
3: முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
1: And then he formed his party in 1972 and took 5 years to form a government.
3: 9 ஆண்டு காலத்திற்கு பின்னால் முதலமைச்சராக பதவி ஏற்றார்.
1: 1982 ஜே ஜெயலலிதா entered politics and 9 years later.
3: புதிய இயக்கத்தை கண்டு
1: 9 years later she became captured power. But this chief minister in 2 years time has become chief minister.
3: இன்றைக்கு மாபெரும் சபையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள
1: I think our chief minister is befitting of the prestige of this house to be the chief minister.
3: அரசை அரசியலை நாடி சென்றவர்கள் ஏராளம். இந்த பூவுலகத்தில் அரசை அரசியலை நாடி செல்பவர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர். ஆனால் அரசியலும் அரசும் ஒருவரை நாடி வந்திருக்கிறது என்றால், ஒருவரை தேடி சென்றிருக்கிறது என்றால், அவர்தான் அப்படிப்பட்ட அவதார தலைவர்தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள
1: There are many people who go after power, there are many people power goes after, but the government, if there is an example of a government that's gone to the people, that is an example of our chief minister. Our chief minister is the one who's going to protect Tamil Nadu people. you know, I had my doubts. I was completely confident that the chief minister who's going to protect the people of Tamil Nadu will also protect me.
3: எப்படி வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம், அது வேற. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று நாளே நாள் தான். நேற்று திருச்சியில 300க்கு மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து
1: சரணடைகிறார்கள்.
3: முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள்
1: முதலமைச்சர்
3: அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். இதே சமயம் நீங்க பேசும்போது பல்வேறு தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். சரியா? நான் ஒரு தனி மனிதன் தான். நீங்க பேசும்போது நடந்த தவறுகளை நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில நிச்சயமா சுட்டி காட்டுவேன். மிகப்பெரிய மன்னார்குடி தொகுதி மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அந்த மன்னார்குடி
1: people of Mannargudi have given me a chance.
3: மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கிற பகுதி மன்னார்குடி பகுதி. என்னை எதிர்த்து போட்டியிட மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர் அவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு திரு முதலமைச்சர் அவர்களை ஆதரிக்கிறேன்
1: என்றால் I have defeated and come from the Mannargudi assembly constituency.
4: யாருக்கு இங்க பதில் சொல்ல வேண்டாம், சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லி முடியுங்கள்.
3: எனவே மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கடந்த காலங்களில்
1: மேற்கொள்ளப்பட்ட பணிகளை protect me and the people of Mannargudi.
3: உதவிகரமாக இருக்க வேண்டும்.
1: I've defeated TRB Raja, the DMK crorepati in Mannargudi.
3: நிவேதா முருகன், அப்புறம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவா முருகன்? நீங்கள டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். திரு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள சட்டமன்றவங்க அவங்க
4: மாண்பு உறுப்பினர், மாண்பு உறுப்பினர்,
1: the speaker is addressing for calm in the house. He didn't want this kind of an altercation between opposition MLAs and the OMLK MLA S. Kamaraj, who is from Mannargudi assembly constituency.
4: நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது சுருக்கமாக உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க.
1: I request you all to briefly speak about the trust vote on the floor of the house. You will have a lot of chances to speak later.
3: பேசும்போது நாளைக்கு அவர் பேசும்போது நானும் கூடுதலா பேசுவேன். நீங்க பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும்.
1: நம்முடைய
3: முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி, ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு
1: விட்டது,
3: நம்முடைய முதல்வர்
1: All good will happen and on that basis I share my support for this government.
5: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்பிக்கை கோரும் அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு காரணம் மாநில உரிமைகள், சமூக நீதி, மத சார்பின்மையை பாதுகாக்கப்பட வேண்டும். வகுப்புவாத சக்திகள் எந்த காரணத்திலும் பின்புற வாசல் வழியாக தமிழகத்தில் பால் பதிய விடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக இந்த அரசை நாங்கள் ஆதரிக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவகாவுக்கு கட்சியாக மக்கள்
1: வாக்களித்தார்கள்.
5: அதிகாரம் கூறிய போது ஆளுநர் அவர்கள்
1: குடியரசு
5: ஆட்சியை ஒன்றிய அரசு அமைத்துவிடக் கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் கால்பதிய கூடாது என்ற நோக்கத்துக்காக.
1: When the governor stopped Vijay from being sworn in, we believed that there could be a situation of presidential rule, president's rule in the state, and to prevent communal forces from taking charge of the flux in Tamil Nadu, the Communist Party of India supported the TVK.
5: அதே போல ஊடகவியலாளர்களும்
1: சரியான
5: எடுத்திருக்கிறது. இல்லை என்றால் எந்த வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால்பதிய கூடாதோ அந்த வகுப்புவாத சக்திகள் குடியரசுத் தலைவர் மூலமாக தமிழ்நாட்டில்
1: Reiterating pretty much similarly what the point that was made by the CPIM,
5: that
1: the Tamil Nadu government should protect secularism, ideology and democracy.
5: அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேக அரசு தன்னுடைய கொள்கை எதிராக பிஜேபியை அதனுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறார். தங்களுடைய சமூக நீதி கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் காமராஜரையும் அதே போல அம்பேத்கரையும் இன்றைக்கு வேலு நாச்சியாரையும் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொன்னார், அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து, அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மலைப்பாம்பு விழுங்குவதைப் போல இன்றைக்கு
1: மாநில கட்சிகள்
5: விழுங்கு கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநில உரிமைகள், சமூக நீதி, அதே போல மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை எதிர்த்து மத சார்பின்மையை, மாநில உரிமைகளை, அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட துணிவும் தயக்கம் இல்லாமல் துணிவோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் எதிர்க்க வேண்டும். அதற்கு ஜனநாயக
1: ஆட்சியாக
5: இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது.
1: In your four days of government, you have delivered some very important measures. And to, for this government to continue, the Indian Communist Party offers its unconditional support.
4: உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்.
1: பிரேமலதா விஜயகாந்த் of the DMK would be, DMDK would be speaking.
6: பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே,
1: Respected Speaker, Respected Chief Minister,
6: சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட
1: கழக
6: புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டியிருக்கிறோம். எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல்
7: I have to appreciate the good things that the Chief Minister has done in the last 4 days. He has not looked at us as opposition party leaders. He has looked at all of us as people responsible for the state's progress.
6: அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால்.
7: His move to shut down at least 700 Tasmac shops will go a long way in ensuring safety of women.
6: முதல் முறையாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இன்றைக்கி மூடியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது, அதையும் தேமுதிக வரவேற்கிறது.
7: The Chief Minister has also written to the center asking for the safety of fishermen, especially those who get harassed by Sri Lankan authorities. We appreciate his efforts.
6: வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும், அப்படின்னு தான் நீங்கள்

0: அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான்.
1: You say that you understand poverty and deprivation.
0: பதவி ஏற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும்
1: We welcome your ideas and intent.
0: வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை வந்து சொல்லும் பொழுது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகமூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம்
1: என்று
0: சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று
1: People of Tamil Nadu deserve to know the truth.
0: நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
1: And I hope the CM replies to that.
0: அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும்.
1: He has said that he doesn't come from a rich family, a privileged family, and that he understands the suffering of the poor.
0: Mr. Ratan Pandit என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை
1: I want to bring up the appointment of Ratan Pandit Vetrivel as the OST to the Chief Minister.
0: அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும்.
1: You could have made him your personal secretary. Why has he been given an official position in the government?
0: வாக்களிச்சிருக்காங்க இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள்
1: What is the example that you are setting for others?
0: இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள்.
1: People have trusted you with their aspirations. What is the message that you are sending out to them?
0: ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு நேர்மையான ஆட்சியா இருக்கணும், ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு மக்கள் தீர்ப்பு
1: This government should attempt to be a righteous government. It should think about people.
0: இந்த ஆட்சி நிச்சயமாக இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல வகையில எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் சார்ந்த இயக்கமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் நிறுவன தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி
1: My only plea is to ensure that the government runs on pro-people interests.
2: M. Bojarajan avargal.
3: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே, மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முதல்வர்களுடைய நம்பிக்கை தீர்மானத்தில் பலர் துரதிருஷ்டவசமாக இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார கூட்டமாக
4: Unfortunately, on this flow test, a lot of people have turned this into a propaganda exercise.
3: Ame inda mandrathin marabai karuthi anda karuthugalai
4: ellam This is M. Bojarajan, BJP leader.
3: Neramum kaalam varumbodhu naanum pagirndukolla thayaraga irukkindren endrai mattum kooriyundu oru nanbar sonnargal ottrai

0: தாமரை என்று சொன்னார்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டே இரண்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாட்டிலே பாராளுமன்றம் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே ஆடுகின்ற கட்சியாக இருக்கின்ற கட்சியை போய் இங்கு கால் உணாது கால் உணாது என்று சொல்லுகிறீர்கள். அது பரவாயில்லை, அது தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை சொல்லிக் கொண்டு நல்ல திட்டங்களுக்கு நிச்சயமாக எங்களது உலகம் போற்றும் உத்தமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள்
1: that if you bring good measures our great leader world praise leader Narendra Modi will offer support
0: மக்களுக்காக இந்த அரசை நல்ல பணிகளுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது
1: We are in the center. Our party's position is that we are at the center. We are neither with the opposition nor with the government. We are at the center. BJP states that it's taken a neutral position neither with the opposition nor with the government.
2: மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பளித்தமைக்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாகும். இந்த கொள்கை நோக்கங்களை எட்டுவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் நோக்கங்களும் எப்போதும் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துபவையாகும். தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி கணக்கெடுப்பு எனப்படும்
1: சமூகங்களுக்கும்
2: விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய வேண்டும். முழு மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்தல், கொள்முதல் செய்யப்படுவதை உறுதி செய்தல், உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தரமான திறன் சார்ந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வழங்குதல், தனியார் வேலை வாய்ப்புகளில் 80% தமிழக இளைஞர்களுக்கு வழங்க சட்டம் இயற்றுதல்.
3: Employment is a huge concern in the state.
2: அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துதல், மணல், கிரானைட், கருங்கல் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்தல்.
3: She talks about how welfare measures should not be stopped. She also talks about illegal quarrying that happens in sand mines.
2: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆளுங்கட்சியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், நோக்கங்கள் ஆகியவற்றுக்கு ஒத்துப்போகும் வகையில்தான் வாக்குறுதிகளை வழங்கியது.
3: The PMK will keep raising issues in the interest of people. சமூக
2: பிரதிநிதித்துவம் வழங்க சாதிவாரி சர்வே நடத்தப்படும். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை, மது வணிகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை, வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை,
3: women's safety,
2: அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு,
3: alcohol abuse and employment are our core concerns.
2: உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% ஒதுக்கீடு வழங்கும் நிறுவனங்களுக்கு 2.5% GST மானியம், 5% மின்சார மானியம் வழங்கப்படும். நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்தின் ஆளுங்கட்சியும் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த பின் வழிபாட்டு தலங்கள் பள்ளிகள் மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள
3: 717 மதுக்கடைகளை Joseph Vijay will also have to look at the quality of schools, government schools in the state.
2: அந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது.
3: We praise the steps that he has taken in the last 4 days.
2: பட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளையும் 90,000 வைன் ஷாப்ஸ் தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான
3: PMK takes a lot of pride in the fact that it was under the alliance government under which PMK was part of that alcohol was the use of alcohol was reduced in the state and 70,000 shops were shut.
2: என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத மதுப்பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும்.
3: We dream of a Tamil Nadu that's free of alcohol and drugs.
2: இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான். போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, எல்லாருடைய தாய்மார்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு முதற்கட்டமாக முதலமைச்சர் அவர்கள்
4: 717
2: மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்கள் மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நான் இந்த நேரத்தில் என் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்த தர்மபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தர்மபுரி மாவட்டத்தில் தான் மது பழக்கம் என்பது அதிகமாகவும் மது வணிகம் என்பது அதிகமாகவும் இருக்கிறது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது மது பழக்கம், தனி மனிதருடைய மது பழக்கம் அதிகமாக இருக்கும் மாவட்டம் எது என்றால் அது தர்மபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் முதற்கட்டமாக நீங்கள் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருப்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அது பெண்கள் எல்லாரும் அனைவரும் வரவேற்கிறார்கள். என்னுடைய தர்மபுரி தொகுதியில பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு 3 டாஸ்மாக் கடைகளை நேற்று மூடியிருக்கிறார்கள்.
1: என்னுடைய பாராட்டுதல் கண்டிப்பாக to shut down
2: ஒரு மதுக்கடைய மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தர்மபுரி மாவட்டத்துல
1: பார்த்திருக்கின்றேன்.
2: ஒரு கடையை மூடுனா பக்கத்துல 4 சந்து கடைகள் திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இதில் கண்காணிப்புடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடை அதை 4 கடைகள் திறக்கிறாங்க, அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும். தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். சஸ்டைன்ட் எஃபோர்ட் தேவை.
1: This has to have a
2: ஒரு கடையை மூடிட்டா மட்டும் பட்டாது. மது ஒழிப்புன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா அந்த ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடை திறக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புடன் தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. அதையும் நாங்க இந்த வேண்டுகோளாக இப்ப சொல்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா என்னை போன்ற பெண்கள் படிப்பதற்கும் கல்லூரிக்கு போவதற்கும் வேலைக்கு போவதற்கும் இது போல சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் ஏன் ஓட்டுரிமை பெறுவதற்கு கூட எத்தனை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ நூற்றாண்டுகள் அந்த மாதிரி பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு
3: women have to face a lot of struggles right from going to school to college to even gaining employment. The government has to look at all their needs holistically.
2: அதில் வந்து பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போதை பழக்கம் மது பழக்கம் இருக்கும்போது எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை.
3: Drugs and abuse are bringing down the lives of women.
2: ஒரு பெண்ணும் தலை குனிந்து தான் போவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பக்கத்துல தலை நிமிந்து
3: women are being forced to walk with their heads down just because of the drug abuse, the prevalent drug abuse in the state of Tamil Nadu.
2: யாராவது தப்பா சொல்லுவாங்களோ பேசுவாங்களோன்னு பயந்து கொண்டு தலை குனிந்து போய் கொண்டிருப்பாரு. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே போவாங்க. ஏன் இந்த நிலைமை? ஒரு வீட்ல இருந்து வெளியில வரதுக்கே எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. திருப்பி எங்களை கொண்டு போய் வீட்டுல உட்கார வைக்கிற அந்த நிலைமையை கொண்டு வந்தது இந்த போதை பழக்கம் தான், மது பழக்கம் தான். இந்த கற்காலத்துக்கே எங்களை கூட்டிக் கொண்டு போய் விடுவார்களோ என்ற பயம். ஏனென்றால்
3: ruining households, they're destroying families.
2: பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளியில படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம், ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு பயம், வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புறதுக்கு பயம். வேலைக்கு போன பொண்ணு பத்திரமா பேருந்துல இருந்து வீட்டுக்கு வருவாங்களா, இல்ல தொடர்வண்டி நிலையத்துல ஏதாவது நடக்குமா, பத்திரமா இரவு வீடு வந்து சேருவார்களா?
3: Parents are perpetually worried about safety of their daughters. They don't know if they're going to return home safely.
2: பழக்கம், மது பழக்கம், அந்த இதனால் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு.
3: It should be the government's top priority to deal with women's safety issues.
2: தடுப்பதற்காக சிங்கப்பெண் என்ற ஒரு தனி பிரிவை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்,
3: I laud the Singapen initiative that has been launched by Chief Minister Vijay.
2: ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷன் தான். இந்த துறையை தனியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு டிஜிபி அவர்களை போட்டு நீங்க அவர் கீழே ஒரு பெரிய குழுவை அமைத்தீர்கள் என்றால் அது விமன் சேஃப்டிக்கு மட்டுமல்ல, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு.
3: My only suggestion is to ensure that there's a special DGP who can take care of the entire initiative so that it gets the importance that it needs.
2: வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வரணும் குழந்தைங்க, அதுதான். ஒரு பாட்டி வீட்டுக்கு போற குழந்தைய கூட இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த
3: Children who are traveling to their to the houses of their grandparents are also not safe.
2: அதே நேரத்தில் சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையோ தமிழக அரசு மேற்கொண்டால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும். அந்த அடிப்படையில்
4: மாண்புமிகு உறுப்பினர் தமிமன் அன்சாரி அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய காலை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் லயலா கல்லூரியுடைய மாணவர், நானோ புது கல்லூரியின் மாணவன், நாம் இருவரும் ஒரே காலகட்டத்தில் கல்வி பயின்றவர்கள். லயலா கல்லூரியும் புது கல்லூரியும் சென்னையில் பலரும் விரும்பி சேரக்கூடிய கல்லூரிகள். அந்த கல்லூரிகளிலே படித்த நீங்கள் முதல்வராக அமர்ந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் லயலா கல்லூரி என்று சொன்னால் பேரவைத் தலைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நானோ புது கல்லூரி மாணவன், உங்களுடைய எதிர்முகாமிலே எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றேன். சென்னை புது கல்லூரியும் லயலா கல்லூரியும் மதச்சார்பின்மையுடைய அடையாளங்களாகவும் இருக்கின்றன. புது கல்லூரியை ஊட்டி என்று சொன்னால் லயலா கல்லூரியை கொடைக்கானல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்லூரியில் பயின்ற நாம் இந்த அவைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையான இந்து சமுதாய உறவுகள் என்ற மகிழ்ச்சி எனக்கு எப்போதும் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் அழகு, தமிழினத்தின் சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட தமிழ் மண்ணில ஒரு முற்போக்கான ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. இங்கே
3: முதல்வராக
4: பொறுப்பேற்று 4 நாட்கள் ஆகிறது. பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறீர்கள். அரசியல் மாச்சாரியங்களுக்கு அப்பாற்பட்டு அவற்றையெல்லாம் நாங்கள்
3: வாழ்த்துக்களையும்
4: பாராட்டி வருகின்றோம்.
3: A lot of right moves have been made by the Chief Minister. I want to extend my congratulations to him.
4: மூடி இருப்பது தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த அவையிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய மாற்று கருத்து ஒன்றையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தங்களுடைய அரசியல் பிரிவுடைய சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் என்பவரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டுடைய எழில்மிகு வரலாற்றிலே சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்புகளை பேசாமல் யாரும் இருக்க முடியாது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சேர மன்னராக இருந்தவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பவர். அவருடைய அரசவை ஜோதிடராக இருந்தவர் உங்களுடைய மூத்த மகன் சேரன் செங்குட்டுவனுக்கு ஜோதிடப்படி ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ஆட்சி செய்யும் திறனும் இல்லை என்று கூறுகிறார். உடனடியாக அடுத்து அவர் சொல்வது அவருடைய தம்பி.
3: In the past also we have had astrologers advising
4: ஜோதிடத்திலே தெரிகிறது என்று சொல்கிறார். உடனடியாக அதிர்ச்சி அடைந்த இளங்கோவடிகள் அந்த இடத்திலேயே ஜோதிடத்தை முறியடிக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுகிறார். உடனடியாக துறவரம் 3 வடக்கே செல்கிறார். அந்த நேரத்தில் ஜோதிடர் மறுதளித்த சேரன் செங்குட்டுவனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. சேரன் செங்குட்டுவன் 55 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தினான் என்பது வரலாறு. கலை, இலக்கியம், இராணுவ வலிமை ஆகியவற்றிலே மிகச்சிறந்த மன்னனாக சேரன் செங்குட்டுவன் திகழ்ந்தான். அது மட்டுமல்ல, வடக்கின் எடக்கை பணிய வைத்தவனும் சேரன் செங்குட்டுவன் தான். இதில் சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு சிலைவடித்தான் என்பதும் நம்முடைய வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம். எதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் உண்டு. அதை நான் மதிக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை நான் மதிக்கின்றேன்.
3: Everyone has their own personal beliefs. I respect what is yours.
4: அவரவர் மார்க்கம், அவரவர் நம்பிக்கை, அவரவருடையது. யாரையும் யாரும் காயப்படுத்த கூடாது என்கிறது. அந்த வகையில்
3: nobody is here to hurt the other person.
4: உணர்வை மதிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை அரசுமயமாக்குவதை நான் எதிர்க்கின்றேன். இந்த அவையில் பல தலைவர்களுடைய படங்கள்.
3: I respect what you believe in, but I just don't want it to be institutionalized.
4: வளர்ச்சி என்ற குறிப்போடு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவருடைய படமும் இருக்கிறது. அவர் ஜோதிடத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். ஜோதிடத்தை தன்னுடைய வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டவர். அது அவருடைய உணர்வு. ஒரு முறை போயஸ் தோட்ட இல்லத்தில் அவரை நான் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சந்தித்த போது சொன்னார், தம்பி எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டு, ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனது உணர்வை நீங்கள் மதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் உணர்வையும் நான் மதிக்கின்றேன். அதே நேரத்தில்
3: The late Chief Minister told me that I respect that you don't believe in astrology, but I do believe in it.

0: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு என்பது அரசியல் பரிசோதனை நடத்தும்.
1: It is important to understand what people of the state want.
0: மிக்க நிர்வாகம், சமூக நீதி, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் உருவான முன்னேற்றமான மாநிலம்தான் தமிழ்நாடு. 2017 ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த கட்சியில் ஒரு நிலையற்ற தன்மை நிலவிய பொழுது அப்பொழுது
2: தமிழ்நாடு இருந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட்
0: திராவிடியன் பாலிடிக்ஸ் தட் இஸ் ஹவ் தி ஸ்டேட் ஹஸ் இவால்வ்ட் இன்டு அ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி. பின்வாசல் வழியாக நான் ஆட்சியை பிடிக்க விரும்பவில்லை. மக்கள் வாக்களித்துத்தான் நான் முதலமைச்சராவேன் என்று கூறியதோடு இல்லாமல் அதை செய்தும் காட்டியிருக்கின்றார். அந்த வகையில் எதிர்கட்சியின் கடமை தடையாக இருப்பது அல்ல, ஜனநாயகத்தையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதே. தமிழ்நாட்டிற்கு நல்லது என்றால் எதை வேண்டுமானாலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரிக்கும். ஆனால் குழப்பம், அனுபவமின்மை, நிலையற்ற அரசியல் ஆகியவற்றை உறுதியாக நாங்கள் எதிர்ப்போம். நன்றி.
2: We will oppose any communal politics or any division politics.
3: Munaivar MH Jawaharullah avargal.
2: MH Jawaharullah.
4: Peravai thalaivar avargale. Tamil Nadu makkal oru maabaram unmaiyai thangal vaakkugalin moolamaga nadaivettu mudindha sattamandra peravai thedalile.
2: People of Tamil Nadu have shared a very very important fact.
4: Andha unmai enna vendral தமிழ்நாடு சமூக நீதியின் மண்,
2: சமத்துவத்தின் மண், சகோதரத்துவத்தின் மண், மனிதநேயத்தின்
4: மண் என்பதாகும்.
2: It is for humanity.
4: இங்கு வஞ்சிக்கும் மதவாத
2: பாசிசத்திற்கு
4: இடமில்லை என்பதுதான் மக்களின் தீர்ப்பாக இருக்கிறது.
2: The people's verdict is that there is no space for divisive politics in this state.
4: மக்கள் எந்த கொள்கைக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்களோ, வாக்களித்திருக்கிறார்களோ, அந்த கொள்கையை, நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன். மதவாத பாசிசத்துடன் கைகுலுக்கி களம் இறங்கியவர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதையும் இந்த தேர்தலிலே நாம் காண்கிறோம். ஆகவே அதை கருத்தில் கொண்டு மனிதநேயத்தை காக்கின்ற வகையில, சமூக நீதியை போற்றுகின்ற தன்மையில இந்த புதிய அரசின் செயல்பாடுகளும் நிலைப்பாடுகளும் அமைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
2: I expect this new government's actions to be line with protecting humanity and against communalism.
4: கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன்,
2: outgoing DMK government,
4: சிறுபான்மையினர் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி,
2: issues of job employment, people's welfare, education, social justice had taken up several measures to protect and promote these aspects.
4: கட்டணம் இல்லா விடியல் பேருந்து பயணம்,
2: they gave free bus ride to women,
4: மருத்துவ சேவைகள் விரிவாக்கம் போன்ற மக்கள்
2: expanded medical services,
4: பரவலான வரவேற்பை மக்களிடம் பெற்றன, மக்களுக்கு பயன் தந்தன.
2: And these measures got great response from the people.
4: வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு, ஒரு கல்வியாளர் என்ற அடிப்படையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும்.
5: Okay, so the speeches during this floor test are continuing, but already it is pretty clear, Vasudha and Veera, that one of the unifying themes of what pretty much every leader is saying, and this has happened since yesterday, is criticism of Vijay for choosing to induct his private astrologer as an officer on special duty in the government. Vasudha, this hasn't gone down well with friends or rivals.
1: That's right. From VCK to Communist parties to DMTK's Premalata, they have hit back at the chief minister today, saying that, you know, if you really wanted him as part of your administration, you could have made him your personal secretary. Why give him a government position? Because all of them have pointed out to the efforts that have been made by rationalists. They also spoke about Tamil Nadu being the land of Periyar. They said that superstition, astrology, rationality and good governance cannot go well together. Veera, you know, did you expect this to happen? Because I was expecting this, you know, at some point. Rationality is a very important part of not just the DMK's outlook to politics. It's there, seeped in the state. But did you see all the allies also speak about this? Did you expect this to happen today?
2: You know, I think the first thing most important, Shiv, is that it's turned out into a statement

0: political parties asserting their space and explaining what they want and what they don't want from the government. Okay, one expected this to be a floor test, a quick end to the floor test process and move on. Instead, it became an issue of the opposition and the government and the party supporting the TVK, making their points abundantly clear, the left, the IUML, etc., repeatedly reiterating the issue of social justice, rationalism and secularism in the state and expecting the TVK government to prioritize this. I think that's a very, very important message from all the allies that, look, do not change the context of Tamil Nadu politics. The context of Tamil Nadu politics and the Dravidian political legacy cannot be disbanded right now. And in that context, the astrologer conversation is extremely important. And I'll tell you why it's important. It's about building a narrative around Vijay, including allies. The VCK demanded an anti-superstition bill, as was brought in Maharashtra and in Karnataka. The VCK pointed to Narendra Dabolkar, Pansare, and the Kalburgi and Gauri Lankesh killings as well. So there are several sections pushing this astrologer point because they see that as a departure from the Dravidian point, though there were leaders who also pointed out that J. Jayalalitha also believed in superstition. So it'll be interesting. It is a moot point, but it's a reflection of the larger moot point and the larger narrative building on whether Vijay is the face of Dravidian politics or is he going to be a counterpole to the DMK as in terms of ideology, because both of them preaching secularism, at least for the optics.
1: Vasudha, I want to ask you one question. Why did Vijay make this one of his earliest decisions? You know, even for a sort of casual observer, this would have seemed like a controversial decision which would have exposed Vijay to attacks, you know, not really necessary. Was Vijay under pressure to induct this individual and make him an OSD? Because it seems reasonable to suggest that he could have been made a private secretary or a personal secretary or given some kind of a role. But when you make someone an OSD, effectively the Tamil Nadu public is footing the bill. The exchequer is paying this man's salary. That is controversial. It flies in the face of what Vijay claims to be standing for. And that's why you're seeing him exposed to these attacks.
2: Sure, I was speaking to TVK sources yesterday, and what they say is this is the man who's given him a lot of confidence in his most turbulent times. You know, whatever he has said has worked well for him. So there is a sense of dependence on him. There's also a sense of trust in him. And I think that's what has reflected in his in his decision to get this done. And Mr. Vetrivel Radhan Pandit is also someone who has spent a long time in Delhi. He's also seen as someone who has a lot of contacts. So the TVK guys are very sure that it's just not the astrology part. The fact that there is trust that Vijay has in him, and also the fact that he has been able to convince him that he has networks that will be able to help him tide over any future crisis. I think that is something that's worked.
1: You know, I'm going to ask our producer, Veera, I'm coming to you in just a moment. I'm going to ask our producer to pull out a small chunk of when I asked Kirtana, the youngest minister in this Tamil Nadu government, about the appointment of this astrologer as an OSD. And she had a very interesting take on it. I'm going to pull that out in just a moment. Veera, go ahead.
0: No, look, I think one needs to understand. I don't just see this from a political point of view, but see this from a film point of view. Tamil cinema and Indian cinema revolves around a lot around astrology in terms of the date of release of movies, in terms of the decisions they say. Let's not forget that it's an erratic business. You can be a superstar one day, you can be a zero the other day. I think a lot of elements of cinema, whether it's producers or financiers, trust a lot of astrology, have enormous deep faith in astrology. And I think the sense that one gets, though it's extremely hurting for the optics of being in the Dravidian lineage, to have an astrologer as the OSD, I think the decision also reflects a departure as far as Vijay's assertion. Let's not forget, similar issues came up, Vasudha. Whenever Jai Jayalalitha used to travel, she would take all her gods with us.
1: Yeah.
0: With her. In 2009, when we had gone into interview, she introduced very gratefully that these are all the gods and they travel with me everywhere they go. So there has been a departure in the past as well. She was known to be superstitious. She was known to have belief on dates, etc. But inducting somebody as part of the OSD, as one of the MLAs said, this is not about personal beliefs. There is a question of personal beliefs. But when that becomes an official process.
1: Exactly.
0: Then that raises serious questions.
2: I think the problem is institutionalizing it. There have been people in the past, like Veera pointed out. The problem is, you know, you legitimize this, you make it part of the government. And that, I think, I agree with Premalata when she says, what is the message that you are sending out to people?
1: Also the fact that it was one of your first decisions. It was, you know, it came immediately after government formation. Two other things that I find jarring is that you've projected yourself as a secular socialist kind of government, and this was one of your priority decisions right off the bat. I wonder what young people will do, because the vibe of the Vijay government was also very we reflect the aspirations of youth, and I don't know if the aspirations of youth are about prioritizing things like astrology. Veera's point about, you know, filmdom and cinema and how astrology is important there is an important point to actually note here. But yeah, Veera, go ahead. You're trying to say something?
0: 80% of DMK, ADMK MLAs will go to an astrologer before filing their nominations.
1: Yeah.
0: They will seek for their time. I think astrology is a reality, right? It's a question of so overtly expressing it. And I think, you know, secularism needs to be distinguished from religious belief. Rationalism can be spoken in context of astrology, but in terms of secularism per se, Vijay has declared that he's a believer, a firm believer, and he believes in all religions.
1: Yeah.
0: He's gone to...
1: And we saw those pictures, Vasudha, when we went...
2: Edupadi Palanichami of the AITMK is speaking. Let's listen it to him.
3: இந்த நான்கு முறை வந்தபோதும் மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் நம்பிக்கை வைத்திருக்கோம் என்று பேசுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில்தான் இன்றைக்கும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது ஆதரவு அளிப்போரும் பேசுகின்றார்கள், எதிர்த்து கருத்துக்களை கூறுவோர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: Is saying that we have given an opportunity for all those who are supporting to explain why they are supporting, and all those who are not supporting to explain why they are not supporting. And this is in tradition of the house. Edappadi Palanichami there. AIADMK MLA from Edappadi. Will he be the leader of the AIADMK? We don't know. Everyone has registered their views. As far as the AIADMK is concerned,
4: Onmalachambal Purachi Thelivar, MGR Halathilum Sari, Manbu Amma Halathilum Sari, Thangal Sattamadar Rupanar Agundu Paniyattirukkindrargal.
0: I have been an MLA under MGR as well as Jay Jayalalitha.
4: Makkalai Sandhithu, Aadavu Thiratti, Adhan Moolamaga, தமிழகத்திலேயே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம்.
0: It is based on that support and the names of Jayalalitha and MGR that we've got 47 MLAs in this house.
4: நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு.
0: In this context, there are differences of opinions in the party.
4: அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு,
0: in that situation, one portion,
4: முதலமைச்சர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது.
0: One section wants to support the Chief Minister.
4: ஒரு முன்னுதாரணமாக இருந்த கூடாது இருந்து விட கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன்.
0: I'm bringing this to the Chief Minister's attention so that this should not become a precedent.
4: தேசிய முற்போக்கு அவருடைய காலத்தை அவர்கள் குறிப்பிட்டதை போல குதிரை பேரத்திற்கு வழிவகுத்து விடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும்
0: மக்களை when every leader meets the people
4: என்ன காரணத்திற்காக எங்களுக்கு வாக்களிக்கிறது என்ற கருத்துக்களை நாம் கேட்கின்றோம் சொல்கிறோம்
0: we tell the people why they should vote for us
4: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும்
0: as far as ADMK is concerned He asked for votes saying that there has to be Puruchi Thalaivar MGR government and Amma government in Tamil Nadu. That's how we got our votes. That's how our alliance partners also got their votes.
4: அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட
0: முன்னேற்ற Our approach to people was that the alliance formed under the AIADMK should win and form a government. That was our message to the people, and that's how 47 of us were elected. 47 of us have won on two leaf symbol.
4: People
0: have voted for you only because they wanted an AIADMK government.
4: 64%
0: ruling party has got only 34% vote. 66% vote has gone to the opposition. 66% vote has not gone to the TDK. I would like to bring to the attention of the House this.
4: இந்தியாவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக
0: under the AIDMK government, Tamil Nadu became number one state in India.
4: அந்த காலகட்டத்தில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக்கல்லூரியை கொண்டு வந்து
0: we brought 11 government hospitals in that period of time. 2011 to 2021, 10 years was under AIDMK rule. We also split 6 districts.
4: அதோடு ஏழு பள்ளி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அதிகம் பேர் படிக்கின்றார்கள், நடுத்தர மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடுவதற்கு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு
0: we also brought people who wanted poor students who wanted to become doctors gave them 7.5% reservation
4: and the maruthu kalvi kattalam selutha mudiyala soolai
0: irikkirathu endru for those who could not pay their fees in the medical college the government gave help and support
4: and the maruthu kalvi kattanathai arasaangame selutham endru solli
0: government itself paid fees for them and said that the government will take care of your expenses and made sure that they did not have to spend even a single penny.
4: செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட
0: the government that made medical care accessible to people and medical education accessible to people was the AIDMK government.
4: ஏரிகள் குளங்கள் குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது.
0: Desilting of rivers, lakes, ponds had happened had gone without desilting for many many many years
4: நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது மேட்டூர் அணை 83 ஆண்டு காலம் தூர்வாராமல் இருந்தது
0: when we announced this 83 years the மேட்டூர் dam had not been desilted and that resulted in water shortages
4: நீரை சேமித்தோம் நிலத்தடி நீரை ஊற்றினோம்
0: we took measures to save water and ensure that the farmers had water
4: 50 ஆண்டு காலம் காவிரி நதியை பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விவசாயியுடைய கோரிக்கை
0: for 50 years the காவிரி water issue has been boiling
4: நிறைவேற்றி தந்த அரசு அண்ணாதிமுக அரசு டெல்டா மாவட்டம் அந்த டெல்டா மாவட்ட மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோய் விடுவோம் என்ற அச்சத்தில் இருந்த பொழுது அந்த விவசாய பிரிவு மக்களுடைய கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை கொண்டு வந்ததும்
0: It is the AIDMK government that ensured that Delta farmers were protected when they were in deep distress.
4: சட்ட ஒழுங்கு இந்தியாவிலே சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருந்ததும்
0: the AIDMK government was the reason law and order has been so good in Tamil Nadu. At this time,
4: முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் பொன்மலைச்சம்மல் புரட்சித் தலைவரில் அவருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டுகிறார் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அவை அப்படி ஒரு சிலர் இன்னைக்கு எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையா தவறா என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை
0: have been voted to bring MGR government and J. Jayalalitha government in that situation I hear information that I have I don't know if it's true or not some of them
4: பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன் பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து
0: There are reports that are reaching me of horse trading and poaching from our party of our 47 MLAs with offer of ministers and functionaries. I request you not to indulge in that if it is true. We expect you to give a transparent government. I have met many, many problems when I took charge. Storm, cyclone, corona, many, many issues. After meeting all this, after succeeding in all these challenges, that a humble farmer like me has established himself as a leader.
5: மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நான் சொன்னதையெல்லாம் இங்கே அவையில் பதிவு செய்தெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி காரணத்தினால்தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள்.
0: I want to point out in this house that because of all these factors of the government that we gave and the fact that people wanted an MGR and Jay Jayalalitha government that we got 47 MLAs.
5: இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம்.
0: We have followed this when we were opposition.
5: ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மங்களாக எரியும். அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசம் எரியும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான்
0: ability to give life. The AIDMK, at that time you need somebody to give it a little more boost and oil to give it life. That is the way the AIDMK will behave. The AIDMK will do what is good for the people of Tamil Nadu. And all of us will tell you that we will vote against the government.
6: மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அதே போல
7: மாண்புமிகு உறுப்பினர்
6: தொண்டர்
7: மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க, நீங்க பேசுங்க.
6: அதிமுக தொண்டர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே ஐந்தாவது முறையாக தொண்டாமுத்தூர்
7: சட்டமன்றம்
6: ஐந்தாவது முறையாக
7: விளக்கம் சொல்றேன், விளக்கம் சொல்றேன், விளக்கம் சொல்ல முடியும். இல்லைன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. நீ உறுப்பினர்கள் உறுப்பினர் அமர்ந்தால் இருங்க, நீங்க உறுப்பினர் உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். பாருங்க பாருங்க, நீங்க முன்னாடியே பேரை கொடுத்துருந்தா பேச அனுமதிச்சிருப்பேன். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க, இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அப்படி மரபு இல்லைங்க, ஒரே கட்சியில ஒரே யாருக்கு வாய்ப்பளிக்க யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதை யாரும் குறுக்கிட வேண்டாம். நேற்று நேற்று இருங்க, நேற்று நேற்று பேரவைத் தலைவர் துணைத்தலைவர் தேர்தல் நடந்தபோது பாராட்டி பேசியவர்களிலே அவர் இருந்தார். கரெக்ட், சரி. இன்றைக்கும் இன்றைக்கும்

0: Okay, we're just going to go back right now. A little bit of commotion happening in the assembly, but pretty clear that the big talking point right now is that EPS has just given an impassioned speech, Vasudha, where he says all AIADMK MLAs will vote against Vijay. You know, does he know something that nobody else knows? What about the rebel faction?
1: Well, he is convinced that all of them are going to vote against Vijay. But what we are told is that there is a faction that still seems sort of insistent on voting for him. We'll have to wait and see. Probably there's also a lot of negotiation that's going on. I don't know if EPS has managed to get all MLAs on his side. So that's also a possibility. Remember that this has been going on for the past 3 days. But the moot point is also that every opposition party that's part of Vijay's alliance today has made it a point to say that there are certain things that they want done in terms of opposing the centre when it comes to delimitation, something that's bad for the state. They say that, you know, federalism, secularism, democracy, constitution, these are certain things that TVK needs to be very spontaneous about, and they need to work in the favour of the state. And in some ways, making it very clear that politically, TVK cannot be very different from DMK.
0: This is also a floor test for the AIADMK, where EPS has said that all MLAs are going to be voting against Vijay, but there may be some developments there. We'll see in those final numbers. Veera, what are you making of what we've just heard EPS say? He said, no doubt in my mind that all MLAs will vote against Vijay.
2: That's right. His pitch to the MLAs is that we went to the electorate saying we will form an MGR and J. Jayalalitha government, and that's why people voted for you. I have given a government which has faced storm, cyclone, corona, and other issues. It's important that we stand by why people have given us the verdict, and that was not to vote the TVK to power. Hence, we should refrain from voting the TVK. I mean, that's the sense that EPS sending out a message. I think this is split wide open, Shiv. The speaker has received both the letters, both from SP Velumani. Let's not forget that SP Velumani and Edappadi Palanisamy were people who worked extremely closely together to keep the AIADMK together when the earlier rift was on between O Paneerselvam, Sashikala faction, etc., post J. Jayalalitha's demise. So I think this is the unraveling of the AIADMK. Who's got to relent and who's going to hold the party will depend on the numbers. And I think it also will depend on what Vijay is going to offer them, because one of the allegations that EPS made on the floor of the house is that MLAs of the AIADMK are being lured with...
0: Veera, there's some commotion happening in the assembly. I'm just coming right back to you.
2: SP Velumani of the AIADMK, he's the one against EPS. The audio is getting frozen a bit, but what I make out of it is that he has said that the people have voted for the TVK to form a government. Now Udayanidhi Stalin will speak. So the AIADMK split down the middle as far as the decision on whether to support the government or not is concerned. I think that's the section of AIADMK sending out a clear message that they will support the AIADMK. Edappadi Palanisamy making his position extremely clear that he will oppose the TVK government in this trust vote.
0: AIADMK, you saw Velumani speak there amidst some shouting and heckling there. Jayasiri Prabhakar, the speaker, seeing his first sort of flare-up in the Tamil Nadu Assembly as speaker. The TVK MLA from Thousand Lights is the speaker there. You see in your chair. Udayanidhi Stalin, leader of the opposition, is speaking. Our apologies for this bad link from the Tamil Nadu Assembly. We're doing our best to fix that. Let's listen.
3: அதற்கு முன்பு வாக்கு எண்ணிக்கையை தொடங்கி கடந்த 10 நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில் ஒவ்வொரு ஒரு நாளும் என்னென்ன நடந்திருக்குங்கிறத எதிர்கட்சியாக சில விமர்சனங்களோடு இங்கே வைக்க நான் விரும்புகிறேன். முதல்ல தமிழக வெற்றி
2: கவர்மெண்ட் as the opposition party
3: ஆட்சி அமைக்கணும்னு
2: TVK to form a government
3: உங்களுக்கு வாக்களிக்கவில்லை.
2: Not a majority of people have not voted you to form a government. You haven't got the majority.
3: நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல
2: in the elections that just concluded
3: வாக்குகள் சுமார்
2: the votes that were registered
3: 93,25,000 வாக்கு
2: close to 4 crore 93 lakh votes were polled.
3: தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000.
2: Those who voted for the government were only 1,72,00,000.
3: சுமார் 3,21,00,000 பேரும்
2: and 3,21,00,000 people
3: கட்சிக்கு உங்க கட்சிக்கு எதிராக
2: வாக்களிச்சிருக்காங்க have voted against your TVK party. 3,21,00,000 people have voted against TVK, which means close to 65% of the people have rejected the TVK.
3: மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது.
2: Even people who voted for you are losing their confidence. I must also say one more very important thing. Is the question of majority on the floor of the house. This house has 234 MLAs. Magic number is 118. The party or an alliance with 118 should form a government.
3: இந்த கட்சிக்கு உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல.
2: If I ask if your party has those numbers, they don't have the numbers. You only have 108.
3: அது அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால
2: and the chief minister because he was not confident of his victory contested in 2 seats and he has to leave 1 seat. இந்த
3: தொகுதி மக்களை சந்திச்சு நேர்ல சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும்
2: he has still not even met the people in that assembly to thank them or go and meet them to find out the way ahead.
3: உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல
2: in the judgment of the high court
3: திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய
2: மற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க திருப்பத்தூர் எம்எல்ஏ.
3: ஆனா இப்போ இங்க என்ன நடந்திருக்கு?
2: cannot vote
3: கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம
2: அந்த What have you done here? A leader who contested under the NDA, which was under the leadership of the BJP, you have brought that person over without even his own party leader knowing about this. He's referring to the AMMK MLA who support Vijay. You've done this without even the leader of that party, TTV Dinakaran, being aware of this. What I've said is a decent version. Speaker is requesting a member of the House, Kamraj, to sit down because he's the AMMK MLA who Udayanidhi Stalin is referring to, saying that he was poached without the knowledge of his leader by the TVK. You know what TTV Dinakaran said? If you are indulging in horse trading even before forming a government. This is not a change, this is degradation.
3: அதே பாஜக தலைமையிலான NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டா பிளவுபட்டிருக்கு.
2: Again the same party which was in the NDA, the AIDMK has been split down the middle.
3: அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்.
2: The next incident is the big twist.
3: ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க.
2: The new chief minister has gone to the house of one coalition partner with a sofa. and he's gone behind the sofa. You said new government, is this your new government? In the history of Indian politics, one thing has happened.
3: அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓபனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது.
2: In Indian politics, we've not had a situation where even before the party decides to move to one side, you have gone and given them an invitation.
3: எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க.
2: There are people are suspecting that there must be some monetary exchanges behind cobbling up the numbers.
3: வித்தியாசமான செயல்பாடுகளால நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் முன்பாகவே இந்த ஆட்சி அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருச்சு.
2: This government has lost its faith of the people even before it can win the trust vote in the floor of the house.
3: நம்பிக்கையோ கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டு இருக்கு.
2: It is destroying the faith that it had amongst the people.
3: ஊழல் சக்தின்னு சொன்னீங்க.
2: You called us corrupt force.
3: மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
2: People have started asking you questions in the social media.
3: சக்தியோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியே இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க.
2: Let us see what people call this ruling force which has allied with corrupt forces. People have started asking questions. He's hitting
3: கூத்துறையும் மிஞ்சற அளவுக்கு அடிக்கிற கூத்த பாக்கும்போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு.
2: People have started questioning how long this government will start the way you are cobbling up numbers with parties like the Congress which was declared a corrupt force.
3: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பெயர் சொல்ல கூட தயங்கிய அந்த மற்றும் சிலர் கட்சியில இருந்து ஒரு சிலர் நேற்று சந்திச்சிருக்கிறார்.
2: The Chief Minister has met some of those small parties whose names even he didn't refer to in the campaign, during the election campaign. Yesterday he went and met those small leaders. We give our advance congratulations to those rest of them who will also be brought into your government. This government is surviving because of the loan it has got from those small parties and matrum silar guys, other small parties.
3: முந்தைய அரசு அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து.
2: You have given wrong information about the loans that this government had taken, my DMK government had taken for the progress of the state.
3: நேர்மையும் அல்லாத
2: இந்த அரசு. You have no basic honesty in what you have said.
3: தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்ல.
2: People are not confident you will fight for the rights of the people, rights of the Tamil Nadu state.
3: நடக்கறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு.
2: People who voted for you also are feeling now that they may have made a big mistake.
3: வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்படி.
2: So the DMK decides to abstain from this vote.
3: நாங்க வெளிநடப்பு செஞ்சாலும்
2: we are walking out of the floor of the house.
3: அளவு குறஞ்சி நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெற தான் போறீங்க.
2: You will win even if we walk out because you have the numbers.
3: உங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும் உழைங்க.
2: I hope your efforts and measures will be to protect the faith of the people. The DMK will walk out of the assembly and abstain from voting.
3: பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம்
2: எம்கே ஸ்டாலின் மேட் எவ்ரி கவர்மெண்ட்
3: அரசியல் செய்ய வேணாம்.
2: எவ்ரி டெசிஷன் ஆஃப்டர் எனார்மஸ் கன்சிடரேஷன்.
3: கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. 1,000 ரூபாய் வருமா அப்படின்னு
2: DMK will walk out of the house.
3: அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை.
2: There were several schemes that MK Stalin brought out for women, for college women, college students, Pudimai Pen Tittam, several schemes that MK Stalin government had brought for the welfare of the people. There are many, many, many such schemes. IMCM scheme. There are so many schemes to encourage the youth. What I request you is, after you take charge,
3: அவகாசம் வேணும்னு கேட்டீங்க.
2: You asked for, after you took charge, you asked for a little time. Don't make people wait for too long. You gave a lot of sensational promises before this government, before this election. 2,500 rupees for women, gold chain, rings, job dole for those youngsters without a job, all this you had promised in this election campaign. I

0: hope at least some of it would have been fulfilled in your first signature. But unfortunately, that was not the case. You have said that I'm promising only things that can be delivered. I would like to mention just one thing about our Dravida model government. When we came to power in 2021, the second wave of corona was on.
1: 0.7%.
0: Even in that situation, my leader signed free bus ride for women as this one of his first measures. He delivered on his promises in his first signature, most of his promises on his first signature in 2021. In 1 month, we took measures to reduce the price of petrol by 3 rupees like we had promised in our election manifesto in 2021. Our leader, M.K. Stalin, has changed this Tamil Nadu to be the number one state in India. In your government, don't just be an Instagram Reels government. Be a genuine government. That is the people's wish. We will not be an impediment to you forming a government as per the instructions of our leader Muthuvel Karunanidhi Stalin. Thank you. So that's the DMK abstaining from voting and will walk out of the assembly, stating categorically that the TVK has the numbers to form a government, but the people have not given you the mandate. You have not won the majority on the floor of the house or in terms of number of voters who voted for you. DMK making a very strong point, but abstaining from voting, paving the way for Vijay to prove his majority on the floor of the house. Shivan Vasudha.
2: Veera. Okay, we'll just get Veera back in on this. Vasudha, very quickly. The abstention by the DMK was expected. We've been reporting that from early this morning. Was Uday... Okay, Veera's back with us. Veera, very quickly, was... Okay, Vijay is speaking. Chief Minister speaking.
3: Manbimigu Peravai Thalaivar Avargale, Thiru Sri Joseph Vijay Avargale, முதலமைச்சராக கொண்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் உரையாற்றியுள்ளனர். உரையாற்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும்
0: என்னுடைய
3: இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு சே ராஜேஷ்குமார் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் மதசார்பற்ற அரசுக்கான ஆதரவு என கூறிய
0: இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர் ராஜேஷ் குமார்
3: அரசு
0: நாட் ஜஸ்ட் வெல்கம் திஸ் கவர்மெண்ட்
3: செயல்படும்
0: I said that we should be a secular government. I can guarantee to you this will be a secular government.
3: அடுத்து உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய
0: person who spoke
3: செல்லஸ்வாமி அவர்கள் ஆதரவு
0: தெரிவித்துள்ளார்கள்
3: உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள்
0: உரையாற்றிய
3: வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று இந்த அரசு 5 ஆண்டுகள் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்து ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல
0: This is not a government just for the people who support it, but it's also for those who oppose it.
3: I
0: thank you for stating that.
3: கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: I guarantee you that all the people-friendly measures of the earlier government will continue.
3: இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக
0: உரையாற்றிய
3: திரு ஆமு ஷாஜகான் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று
0: IOML leader AM Shahjahan welcome this
3: படைக்கும் என வாழ்த்தியுள்ளார்
0: trust vote
3: மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று உரையாற்றியுள்ளார்கள்
0: எஸ் காமராஜ் ஆஃப் தி AMMK ஆல்சோ வெல்கம் திஸ் மூவ் திரு
3: ராமச்சந்திரன் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று பேசியுள்ளார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல்
0: டிஎம்டிகே லீடர் பிரேமலதா சே do not see opposition parties as enemy parties and requested me to not see them as enemies
3: மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் I will
0: read she asked me to clarify she asked me to clarify on one or two issues I will rethink about those
3: இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும்
0: I am giving you complete confidence that our government will keep in mind our ideologues and our leaders who we have showcased to the world. We will ensure that there is continuum and importance to social justice.
3: பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு
0: முனைவர் சௌமியா அன்புமணி
3: உரையாற்றுகையில் விவசாயிகள் இளைஞர்கள் மகளிர் நலன் மது
0: செயல்படுத்தப்பட
3: வேண்டிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாக தெரிவித்துள்ளார்கள் மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது
0: Declare the importance of safety of women and I can guarantee you that our government will not depart from our commitment to protect women.
3: M.H. Jawaharullah, Manbhumigu, Thiru Edappadi K. Palanisami, Avargal, Matrum, Nagiyur, Urayatrigil,
0: Thiru... Jawaharullah, Edappadi, Palanisami and others have spoken. Opposition leader has walked out.
3: வேலுமணி அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றி
0: ரெஸ்பெக்டட் எஸ்பி வேலுமணி ஹஸ் சப்போர்ட்டட் திஸ்
3: நேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன்
0: I will say only one thing to those who says, who said that we are engaged in horse trading. I will only say one thing. This government will work at a horse's speed, but not do horse trading. I will declare that this government will never do horse trading. It will only work at the speed of a horse.
3: கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும்
0: I will not depart from my ideological positions and commitments
3: மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன்
0: I request all the members to unanimously support my government and support this resolution support this
1: தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு
0: This is going to be the floor test. It's going to be the vote right now in terms of floor test with the DMK walking out. It's very, very clear that Vijay has the numbers. As per Rule 93 of the Legislative Assembly,
1: இரண்டு நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணிக்கணிக்கும்
0: We can either do a voice
1: vote
0: or a division.
1: விதி 99 உள்விதி 1 கீழ் இத்தீர்மானத்தை நிறைவேற்ற குரல் வாக்கெடுத்து நடத்தப்படலாம்
0: I have decided that for this under article under section rule 93(1) of the legislative assembly we can take a voice vote
1: கடைபிடிக்கப்பட்டு வரும் கணக்கெடுப்பு முறையினையும் விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன் பேரவை விதி தற்போது அவை முன் உள்ள தீர்மானம் எண்ணி கணிக்கும் முறைப்படி வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிறது பேரவை முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பு மணியை அதாவது கோரம் பெல் 3 முறை ஒலிக்க செய்வார்கள் அழைப்பு மணியை அழுத்துமாறு முதன்மை செயலாளர் அவர்களை
0: கேட்டுக்கொள்கிறேன் play the ring the bell and make space for the division and the voice vote to be implemented
1: peravin nulaivaiyargal anaithaiyum moodumbadi avai kaavalargal
0: I request the marshals to shut all the doors
1: vaiyargalum
0: entry and exit doors to the assembly and make sure that they're all closed. So this is the voice vote first, and then a division vote that will take place on the floor of the House. The DMK has already walked out. I request all members to sit only in their chairs when the vote is taken. Do not go outside or do not shift seats. You have to stay in your seats till we finish the process.
1: உறுப்பினர் அனைவரும் அறிவீர்கள். ஒவ்வொரு பிரிவாக நான் வாக்கெடுப்பு நடத்த உள்ளேன். பேரவை விதி
0: 99
1: உள்ளடக்கியின் கீழ் தீர்மானத்தை ஆதரிப்போர் ஆம் எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும், தீர்மானத்தை எதிர்ப்போர் இல்லை எனும் மாண்புமிகு உறுப்பினர்களையும்
0: உறுப்பினர்களையும்
1: தனித்தனியே பகுதி வாரியாக பிளாக் வைஸ் எழுந்து நிற்குமாறு அழைப்பேன்.
0: I request, the assembly is split into six blocks. I request all of you six in each block to stand up and make your point on the voice vote.
1: அழைக்கப்பெற்ற அந்த குறிப்பிட்ட மாண்புமிகு உறுப்பினர் தனது இருக்கையிலேயே அமர்ந்து கொள்ளலாம்.
0: The member I've called for can sit in his chair.
1: பேரவை முன் உள்ள கேள்வி திரு சி ஜோசப்.
0: The question before the assembly is,
1: அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது.
0: Does this house have confidence on the government and cabinet formed under C. Joseph Vijay? I open this question before the floor of the house. Section 1.
1: தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: I request those who are favoring the motion to stand up and show their support.
4: முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு மு வி கருப்பையா, மாண்புமிகு திரு மு ரவிசங்கர், மாண்புமிகு திரு ர அபிஷேக், மாண்புமிகு
0: reading out the names of the MLAs who are supporting along with C. Joseph Vijay.
4: திருமதி சே கமலி, மாண்புமிகு திருமதி கனிமொழி சந்தோஷ், மாண்புமிகு திருமதி ஜே காமாட்சி, மாண்புமிகு திருமதி அ குழந்தை ராணி, மாண்புமிகு திருமதி வா சத்யபாமா.
0: This is basically the process playing out. It's going to take another 5-10 minutes. There are six divisions in the house, six sections in the house. The speaker asking each section, the MLAs to stand up, who are supporting the move, the motion that this house expresses confidence in the government and cabinet formed under C. Joseph Vijay. In the cabinet formed under C. Joseph Vijay as Chief Minister. And these are all MLAs who have stood up to offer their support. The Speaker and the Assembly Secretary reading out the names one by one. As soon as the names are read, the members sit down.
4: மாண்புமிகு திரு ஆர் எஸ் முருகன், மாண்புமிகு திரு எஸ் ரமேஷ், மாண்புமிகு
0: திரு. So all the MLAs who are supporting, there will be more who will support.
4: மாண்புமிகு திரு ம விஜய், மாண்புமிகு திரு ரா விஜய் சரவணன், மாண்புமிகு திரு ஆ விஜய் தமிழன் பார்த்திபன், மாண்புமிகு திரு எஸ் விஜயகுமார், மாண்புமிகு திரு ப விஜயராஜ், மாண்புமிகு திரு பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா, மாண்புமிகு திரு கே எஸ் ஸ்ரீகிரி பிரசாத்.
1: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: I request those who are opposing the motion to stand up in this first
1: section.
0: There is nobody in this first section who is opposed. There is nobody who is opposed this motion in this first section. Let's move to the second section. I request those who are supporting this motion and supporting the government in section 2.
4: மாண்புமிகு திரு என் ஆனந்த்,
0: மாண்புமிகு
4: திரு ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு டாக்டர் கோ க அருண்ராஜ், மாண்புமிகு திரு கே ஏ செங்கோட்டையன், மாண்புமிகு திரு ப வெங்கடரமணன், மாண்புமிகு திரு ரா நிர்மல்குமார், மாண்புமிகு திரு ராஜ்மோகன், மாண்புமிகு டாக்டர் தி அருண்குமார், மாண்புமிகு திரு ம அருள் பிரகாசம், மாண்புமிகு திரு சி அருள் விக்னேஷ், மாண்புமிகு திரு காக்க ஆனந்த் மோகன்.
0: This is the second section. Like this, there are six other sections. So it's going to take about 10-12 minutes for this vote to be concluded. These are all the TVK MLAs in this section who are sitting down as soon as their names have been called. They're the ones who are supporting the motion that this House has confidence in C. Joseph Vijaya and the cabinet that he's formed.
4: மாண்புமிகு திருமதி சி விஜயலட்சுமி, மாண்புமிகு திருமதி கு ஜெகதீஸ்வரி, மாண்புமிகு திருமதி மோ ரா பல்லவி, மாண்புமிகு திரு க சபரி ஐங்கரன், மாண்புமிகு திரு ரா சபரிநாதன், மாண்புமிகு திரு வே சம்பத்குமார், மாண்புமிகு திரு த சரத்குமார், மாண்புமிகு திரு ஈசிஆர் பி சரவணன், மாண்புமிகு திரு கு சரவணன், மாண்புமிகு திரு கி சிவகுமார், மாண்புமிகு டாக்டர் நா திருப்பதி.
0: This division will also be interesting when it comes to the AIADMK to see how many MLAs amongst the 47 of the AIADMK actually are with EPS and how many are actually supporting the TVK. That will be the most important takeaway from this division vote in this section.
4: மாண்புமிகு திரு எஸ் பாலமுருகன், மாண்புமிகு திரு ரா ரமேஷ்குமார், மாண்புமிகு டாக்டர் எம் எஸ் ரவி, மாண்புமிகு திரு கே ராம்குமார், மாண்புமிகு திரு வே கி ராம்குமார், மாண்புமிகு திரு ப ராஜ்குமார், மாண்புமிகு டாக்டர் வே கே ராஜீவ், மாண்புமிகு திரு ரெட்டியார்பட்டி வே நாராயணன்.
1: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: I request those who are opposing this to stand up, and obviously there is nobody
1: here.
0: Those who want to abstain or be take a neutral position, stand up, and there is nobody there. This is section 3. I request all those in favor of this motion to stand up.
4: D.K. Prabhu, Manmimige Selvi Sakirtana, Manmimige Thiru Se Rajesh Kumar, Manmimige Thiru R. Sella Swami, Manmimige Thiru Vanniyarasu, மாண்புமிகு இட்டி ராமச்சந்திரன், மாண்புமிகு திரு எஸ் எஸ் பி சையது ஃபாரூக் பாஷா, மாண்புமிகு திரு ரா கதிரவன், மாண்புமிகு டாக்டர் க கபில், மாண்புமிகு முனைவர் திருமதி தாரகை கட்பட், மாண்புமிகு திருமதி த லதா, மாண்புமிகு திரு லே இ ஜோதிமணி, மாண்புமிகு திரு க மாரிமுத்து, மாண்புமிகு திரு அமு ஷாஜகான், மாண்புமிகு திரு கல்லானை, மாண்புமிகு திரு சே கஜேந்திரன், மாண்புமிகு திரு பே விஸ்வநாதன், மாண்புமிகு திரு வ காந்திராஜ், மாண்புமிகு திரு கார்த்திக், மாண்புமிகு திரு சோ கார்த்திகேயன், மாண்புமிகு திரு ரா குமார், மாண்புமிகு திரு க சிவகுமார், மாண்புமிகு திரு தா த பிரவீன், மாண்புமிகு திரு என் எம் சுகுமார், மாண்புமிகு டாக்டர் எம் சுதாகர், மாண்புமிகு திரு ந சுப்பிரமணியன், மாண்புமிகு திரு சுனில் ஆனந்த், மாண்புமிகு திரு க பாலமுருகன், மாண்புமிகு திரு ஆர் பிரகாசம், மாண்புமிகு திரு ஒய் என் ஜமால் முகமது யூனோஸ், மாண்புமிகு திரு பே மதன் ராஜா.

0: மாண்புமிகு திரு மே லோ விஜய் பிரபு, மாண்புமிகு திரு விஜயகுமார் என்கிற நவல்பட்டு எஸ் விஜி, மாண்புமிகு திரு ஸ்ரீநாத், மாண்புமிகு திரு ம ஹரீஷ்.
1: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வைப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், எவரும் இல்லை. பகுதி நான்கு,
2: தீர்மானத்தை I request Manbhumige, all those
0: Thiru,
2: who are
0: SP Velumani, Manbhumige, Thiru,
2: go, SP Velumani in Hari. favor. Go Hari of the IDMK in favor.
0: Manbhumige, Thiru, yes, Kamaraj. Manbhumige,
2: Dr. Kamaraj of the AMMK Vijay in favor. Vijay Bhaskar, former AIDMK MLA, is in favor.
0: Manbhumige, Munaivar, Isakki Subbaya.
2: Isakki Subbaya in favor.
0: Thiru R. Kamaraj. மாண்புமிகு திருமதி ப உஷாராணி, மாண்புமிகு உஷாராணி இல்ல, மாண்புமிகு திருமதி பி சத்யபாமா, மாண்புமிகு திருமதி கே மரகதம் குமரவேல், மாண்புமிகு திருமதி லீமா ரோஸ் இல்ல
2: லீமா ரோஸ் மார்டின்,
0: மாண்புமிகு திருமதி மரகதம் வெற்றிவேல்,
2: மரகதம் வெற்றிவேல்
0: திருமதி லீமா ரோஸ் மார்டின்,
2: லீமா ரோஸ் மார்டின். It will be very interesting at the end of it on how many actually stand up. This will be a test of the IDMK's numbers.
0: S.M. Sukumar, Manbhumige Thiru S. Sagar, Manbhumige Dr. Dilipan Jaishankar, Manbhumige Thiru N.S.N. Nadraj, Manbhumige Thiru Natham Ira Viswanathan.
2: Natham Viswanathan of the IDMK. All these are the IDMK MLAs.
0: Mohan, Manbhumige Thiru Ku Ravi Manoharan, Manbhumige Thiru Ira Rakesh, Manbhumige Thiru MR Vijayabhaskar, Manbhumige KC Veeramani, Manbhumige S Jayakumar, P Hari Bhaskar,
1: தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
2: I ask those who are against this to stand up. This shows the numbers, and if you look at the numbers, I can't make out from here.
0: Manbhumige,
2: we have about 15, 16 MLAs.
0: Ramachandran, Manbhumige, Thirumadi.
2: This is the count of the MLAs who are with Edappadi Palanichami. So it's 1, 2.
0: மாண்புமிகு திருமதி ல ஜெயசுதா லக்ஷ்மி காந்தன்,
2: 3 MLAs so far.
0: மாண்புமிகு திரு வே சம்பத்குமார், மாண்புமிகு திரு ந தலவாய் சுந்தரம், மாண்புமிகு திரு நல்ல தம்பி, மாண்புமிகு திரு மணி, மாண்புமிகு முக்கூர் என் சுப்பிரமணியன்,
2: 8. This is These are the MLAs who are with Edappadi Palanichami in opposing the motion.
0: Thiru Su Rajendran.
2: So far, 10, 11.
0: Manbhumige Thiru Ko Vengadachalam. Manbhumige Thiru Sa Vetrivel. Manbhumige Thiru Sa Velazhagan. Manbhumige Thiru Sa Velu. Manbhumige Thiru A.P. Jayashankaran.
2: So, I think 17 MLAs, including Edappadi Palanichami, voting against the motion.
0: Manbhumige Munaivar Thirumadi Saumya Anbamani, Manbhumige Thiru M. Bojarajan, Manbhumige Thiru Ganesh Kumar,
2: Manbhumige PMK and the BJP have supported the motion. Manbhumige
0: Thiru K. Vaidyalingam.
2: The PMK and the BJP have supported the motion. The BJP taking a middle path, saying we're neither with the opposition nor with the government. We allow this government, we will not obstruct this government from being formed. So I think all that is optics. So the big takeaway is that 17 or 18 MLAs, and we need to ascertain the numbers of the AIADMK's 47, have voted against the motion and against the TVK. The remaining 30 of them, or 28 to 30 of them, have voted

0: in favor of the TVK government. I request those who are against the
1: மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு திரு ஓ எஸ் மணியன், மாண்புமிகு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, மாண்புமிகு இராஜேந்திரன், மாண்புமிகு திரு கே சி கருப்பண்ணன், மாண்புமிகு ஈசி, மாண்புமிகு திரு ஈசி கோவிந்தராசன்.
0: So around 24, 25,
1: Su Palanisami,
0: 26 or 27 MLAs are against the government. The remaining are in favor of the government. So virtually the AIDMK split down the middle. Neither has a majority in terms of two-thirds majority. There is nobody in the final section which is... There's no one to... There is nobody in the last section since the DMK has walked out. So the big takeaway at the moment is that the AIDMK is split down the middle. Edappadi Palanisamy continues to have a holdover close to about 27, 28 MLAs, 26, 27 MLAs from this trust vote that we noticed. The other section also has about 20, 21 MLAs. Remember, the ADMK has a total of 47 MLAs. We cannot confirm the exact numbers, but it seems, at least from this trust vote, and we will verify it as we go along, that the EPS faction has the more number of MLAs, though there are some senior leaders in the other faction which wants to support the TVK. So the EPS faction voting against the motion, against the government, it's really the only big party that's voted against the government, because the PMK and the BJP, which were part of the NDA, has also voted in favor of the motion. No one wants the optics of stopping or blocking Vijay from forming his government and running the show here, except Edappadi Palanisamy. He's got perhaps the biggest blow in these elections. How it's going to be for him in the road ahead as far as his AIDMK is concerned and as far as holding his two-leaf symbol is concerned is going to be interesting. I think we can categorically declare, obviously the Speaker will officially declare, that Vijay clearly has the numbers on the floor of the House, especially so because all he needs is a simple majority. He's got an absolute majority plus much, much more because of the fact that a section of the AIDMK has voted for him. And also, there are NDA allies like the PMK and the BJP, which are also voting for this government. So it will be a clear run for Vijay at the moment. But going forward, two big questions.
2: Vijay avargalai mudalamaicharaga konda amaicharavai meedhu ipperavai thanadhu nambikkaiyai therivikkirathu.
0: I declare that this House has confidence in C. Joseph Vijay and as Chief Minister of the House.
2: Thirumanathai aadharithor 144.
0: 144 people supported the motion to have C. Joseph Vijay as the Chief Minister. 144 people expressed confidence in C. Joseph Vijay as Chief Minister.
2: Thirmanathai edirthor 22.
0: 22 people opposed.
2: 22
0: people opposed it and 5 people took a middle ground. Since the number of people... Since the number of people who voted in favor are more categorically, the Chief Minister's motion has won on this House. I have declared that the Chief Minister's motion has won on the House. So that's C. Joseph Vijay's motion as Chief Minister to the House has expressed confidence with 144 MLAs in support, 22 against, and 5 who took a middle position. This is discounting the number of DMK MLAs, which is 59, who walked out of the floor of the House. We'll wait for the further.
2: Tamil Nadu Nambike Nachatramai, India Thirunatin Kalangara Vilakamaha Vilangi Kundrakara. Tamil Nadu Nirandara Mudalamaichar Manmiga Purachi Talabadi Avargalukku
0: I give my greetings and congratulations to the permanent Chief Minister of Tamil Nadu, Purachi Talabadi.
2: Vetri Petrirukkar. Idarku Karanam,
0: he has had an enormous victory, and the reason for this is self-belief, love that he has on people, and extreme hard work.
2: வெற்றி நிச்சயம் என்று சொன்னார்.
0: He kept saying confident, confident, be confident, victory is ours.
2: மீதி வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சி தலைவர் அவர்கள் அந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று பாடினார். இன்று முதல்வர் சொல்வார், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும். ஒரு புரட்சியை ஒரு வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார்.
0: He has made a silent revolution and an enormous victory. This is nothing but a win.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களால் இன்று இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது.
0: There is a huge victory for the motion of confidence moved by the Chief Minister on the floor of the House. And the reason for this is his unshakable belief and confidence.
2: தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதில் நிறைந்து
0: Hurdles are stepping stones for victory.
2: துன்பங்களை தூள் தூளாக்கி சோதனைகளை சாதனைகளாக்கி
0: destroyed all suffering to pieces and hurdles to pieces and march towards this massive victory that you've got today.
2: என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் இது கடினமானது என்று மலைக்க கூடாது.
0: We should not think that a task is tough before starting the task. It's about achieving tough tasks and reaching victory. That's great success. Instead of getting shaken, he's made others in awe of his success.
2: நம்மை வாத விடாதர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் என்கின்ற அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன்.
0: I think of one thing.
2: வருவதற்கு முன்னாலே
0: before government and power comes,
2: நற்பணிகள் பல செய்தார்.
0: Before that he ran his fan clubs.
2: தன்னுடைய ரசிகர்கள் மன்றம் மூலமாக காலை உணவு
0: two fan clubs
2: ரொட்டியும் பாலும் கொடுத்தார். ஏழைகளுக்கு உதவினார்.
0: He helped the people. He did social initiatives through his fan clubs. He helped in education. He took everybody along through his fan clubs. The good deeds that he then did then has led to the victory right now.
2: முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வெற்றி கழிப்பில் நான் என்னையும் பங்குபடுத்திக் கொள்கிறேன்.
0: I am also including myself in this great victory that the Chief Minister has achieved here.
2: நாமும் கடம் பதிக்க வேண்டும். பிறர் உயரத்தை அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படுவது முக்கியமல்ல, நமது உயரத்தை பிறர் பார்க்கும்படி வாழ வேண்டும். உயரோடு வாழ்வது மட்டும் முக்கியமல்ல, உயர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக மாண்பு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: புரட்சி தளபதி
2: ஆட்சி ஐந்தாண்டு காலம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி
0: this government will not last just for 5 years but it will go on forever.
2: நல்லாட்சி தருவார் என்கிற நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆளுமை அவருடைய திறமை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும். இந்த நல்ல தருணத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து
0: I thank everybody in this great moment. I thank him and I thank all you members in the house.
2: முதலமைச்சர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள்.
0: The Chief Minister will now speak.
3: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
0: Honorable Speaker,
3: முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும்
0: Firstly, let me thank from my heart all those MLAs who made this people's government, people form government for the people government, its success today on the floor of the house. Without any major coalition, without any other alliance, as only with an alliance with the people.
3: 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே
0: like the governments that were formed in 1967 and 1977
3: வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும்
0: The Tamil TVK government will also be one for the common people and for the ordinary citizen. People have trusted us and have voted us. History has changed. Whistle power changed into victory power.
3: Whistle purachi anadu. Kachi aramitta moonre andugalukkul.
0: Within 3 years of forming a party, 34.3% vote, 1,72,00,000 people.
3: And
0: people have given us.
3: TVK
0: has been chosen as the single largest party by a mile in this assembly. If within 3 years of forming this government, forming this party, we have just missed majority by a short mark. Don't think of this as a minority government. We will state it ourselves, it's a minority government.
3: சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான்.
0: This is a government that will protect the rights of the minorities.
3: அது மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள்,
0: not just that, women, children, youth,
3: ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும்
0: government workers, teachers,
3: மக்களுக்குமாக
0: farmers,
3: அரசுதான் இந்த அரசு.
0: This government is for all of you.
3: அனைவருக்கும் ஏற்பட்டதால்தான் இந்த நம்பிக்கை.
0: It's because you trusted that we have won this vote of confidence. In this time,
3: நமது அரசு சார்பாக சில உத்தரவாதங்களை நான் தர வேண்டும் என்று
0: I would like to give some guarantees as at this time.
3: கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலுநாச்சியார்,
0: TVK ideologues பெரியார், அம்பேத்கர், காமராஜ், வீரநாச்சியார்,
3: இந்த மக்கள் அரசு
0: ஆட்சி
3: உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதி அளிக்கிறேன்.
0: That is the way this government will give a conscience
3: வாய்ப்புடன்
0: ruled with a strong conscience.
3: ஜனநாயகத்துடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன்
0: this will perform
3: அதில்
0: சிறிதும் மாற்றம் இல்லை. Democratic traditions, constitutional traditions and secular traditions.
3: மனதார நம்பி வாக்களித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும்
0: I thank all those leaders who believed this and voted for us.
3: மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: I thank you again.
3: எம் மதமும் நம் மதமே.
0: Any religion is our religion. எம் மதமும் அம்மதமும்.
3: வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது.
0: There will be no difference between those who voted for me and those who did not vote for me. This is a government for the ordinary people.
3: கடந்த அரசு.
0: This is a government which is beyond communal divisions.
3: இது பண்பட்ட அரசு.
0: Government that will protect traditions.
3: யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு.
0: This government will not hurt anybody for political reasons.
3: துள்ளி எழுந்து பதில் சொல்வதை விட எதிலும் துணிச்சலுடன் செயலாற்றி வெற்றி பெறும் அரசு.
0: Instead of just jumping up to answer, this is a government that will show by its work that it will be a success.
3: அதற்காக அமைந்த அரசு அல்ல.
0: This is not a government for power.
3: செலுத்துவதற்காக அமைந்த அரசு.
0: This is a government that has been formed for the sake of the people, to thank the people.
3: அரவணைக்கும் அரசு.
0: This is not a government of power, but this is a government of affection and something that embraces everybody.
3: எல்லோரையும் விரும்பும் அரசு.
0: This is a government which will like everybody.
3: அதுவே எங்கள் ஒரே நிலை.
0: People's welfare is our only aim.
3: உள்ள மக்களாட்சிக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்
0: கொள்கிறேன். I thank all of you who have supported this government with a conscience. We will be a government with conscience. I thank you.
2: மீண்டும் கூடும் நாள் குறிப்பிட பெறாமல் ஒத்திவைக்க பெற கோரும் தீர்மானம்.
0: The assembly is adjourned.
2: முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை விதி 25 கீழ் பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்க பெறலாம்.
0: Adjourned without a future date for reconvening the assembly. This house is adjourned without convening, without declaring the next date for reconvening. And that motion I keep before you. There is no one who opposes it. And it has been unconditionally accepted that this house is adjourned. So this Tamil Nadu assembly adjourned at 11:55. 8 p.m. Joseph Vijay wins the vote of confidence on

0: आर प्योर शाही पनीर मसाला डिलीशियस हेल्दी एवरीडे।
1: முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது.
2: I declare that this house has confidence in C. Joseph Vijay and as Chief Minister of the House.
1: தீர்மானத்தை ஆதரித்தோர் 144.
2: 144 people supported the motion to have C. Joseph Vijay as the Chief Minister. 144 people expressed confidence in C. Joseph Vijay as Chief Minister.
1: தீர்மானத்தை எதிர்த்தோர் 22.
2: 22 people opposed.
1: 22
2: people opposed it and 5 people took a middle ground. Since the number of people since the number of people who voted in favor are more categorically, the Chief Minister's motion has won on this house. I have declared that the Chief Minister's motion has won on the house. So that's C. Joseph Vijay's motion as Chief Minister to the House has expressed confidence with 144 MLAs in support, 22 against and 5 who took a middle position. This is discounting the number of DMK MLAs, which is 59 who walked out of the floor of the House. We'll wait for the further.
1: இந்திய திருநாட்டின் கலங்கரை விளக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்களுக்கு முதற்கிழந்த பாராட்டுகளை தெரிவித்துக்
2: கொள்கிறேன்.
1: இந்த மாநிலத்தையும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம்
2: he has had an enormous victory, and the reason for this is self-belief, love that he has on people, and extreme hard work. He kept saying, confident, confident, be confident, victory is ours.
1: அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும்.
2: அதை வாங்கி தந்த Chief Minister will say that victory after victory will come to me, but the credit for all that victory will go to you MLAs in this house.
1: ஒரு புரட்சியை ஒரு வெற்றியை நிறைநாட்டி இருக்கிறார்.
2: He has made a silent revolution and an enormous victory.

0: சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இருக்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள்
2: தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான்.
3: All right, some breaking news now coming in from Tamil Nadu. An AIADMK leader, Shanmugam, has made charges against the DMK of poaching, saying that he received calls from two former ministers in the DMK government who offered him a position. Let's first listen into what he had to say.
4: முதல்ல நம்பர் தெரியாமல் எடுத்துட்டேன். நான் தான் பேசுகிறேன். என்ன பார்த்து நல்ல பதவியை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம், இன்னும் நல்ல அமைச்சர் என்ன வாங்கினா சார் என்னமோ பேசுகிறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா, நான் 5 வருஷமாக கண்டுக்கல, இப்போ தான் ஃபோன் பண்ணிங்களேன்னு கேட்டேன். இல்லை இல்லை, எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம், காலையில் தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருது, பொய்ச்சாளரத்துல என்னன்னு பேசுகிறாரு. நம்ம ஆட்சி அமைக்கிறோம் என்னென்ன என்ன சொல்கிறீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலேருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, திமுக ஆட்சியில் பங்கெடுக்கலை, அவங்க வெளியிலேருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்கள் எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படின்னா, இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால்? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவர் MGRஆல் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
3: All right, let's go across to Sam Daniel for more on this story. And Sam, even though the biggest story, of course, is the split between the AIADMK today and the floor of the assembly, Shanmugam claiming that DMK former ministers had reached out to him. But he's talking about this taking place on the 4th when counting was, you know, when the numbers had just been announced for Tamil Nadu. So he's claiming then it was that the DMK reached out to him.
5: Well, Gargi, these are claims and counterclaims by both sides, the DMK and the AIADMK. He refers to the larger Dravidian coalition plan that was discussed after the results, that since Vijay could not get an absolute majority, and at that time the DMK sources had alleged that the idea was from AIADMK that EPS would stake claim to form the government, and the DMK from outside would extend support, and the idea was to give ministerial berths to all the allies, and the chief minister would be EPS. And EPS had also communicated this, according to Shanmugam, to the AIADMK members, who were disappointed and were also at that time mooting the idea of extending support to active Vijay's TVK to form the government and share power with Vijay so that the party will also be strengthened. Now, Shanmugam says this idea was mooted by the DMK, he alleges, and the DMK sources, without naming who, he claims that they offered ministerial berths, whatever Shanmugam had wanted, and the condition was they have to give berths to the other allies. Shanmugam also alleges that EPS, the AIADMK chief, had turned down the opportunity to make Thirumavallavan the chief minister, a Dalit leader, and extend support both by the AIADMK and the DMK. But both sides are denying, both sides make counterclaims. At the moment, we do not know what exactly

0: they are still searching in the dark for the leader who is going to lead the government. So with the Congress, people are laughing at them now.
1: Leadership today convened a meeting with the former PCC president and the working president of the PCC regarding the CLP leader selection, and they asked our opinion, and we gave our feedback and opinion regarding the current political situation, and points regarding this CLP.
2: Yes.
1: So finally, party is going to take a decision.
3: अब कांग्रेस जो है वो अनिर्णय की पार्टी है, और उसके उस अनिर्णय के कारण ही जनता उनको घर में बैठा रही है. और ये बहुत दुर्भाग्यजनक है कि किसी राज्य की जनता ने मैंडेट दिया और उस मैंडेट को स्वीकार कांग्रेस पार्टी नहीं कर पा रही है, उसके नेता नहीं कर पा रहे हैं. ये दुर्भाग्यजनक है.
4: देखिए, मेरा जो अनुभव है, तीनों सक्षम हैं और तीनों में से किसी एक को भी जिम्मेदारी दी जाएगी तो वो उसको ठीक ढंग से उसका निर्वाह करेंगे. मैं समझता हूँ कि इसीलिए विलम्ब हो रहा है कि तीनों सक्षम लोगों में से किसको ये जिम्मेदारी दी जाए. तो हाईकमांड, हमारा नेतृत्व ये इस बात की कोशिश में है कि एक नाम पर सहमति हो जाए.
5: And well, political editor Vasudha Venugopal has exclusively spoken to Congress leader Sachin Pilot on suspense as to who will be the next chief minister of Kerala. Take a look.
6: Mr. Pilot, does this prolonged delay also risk affecting the momentum of victory? Because a national general secretary, we hear, is being seriously considered for the CM's post. Does that also indicate that the party sees the state as politically very crucial for its larger strategy?
7: I think every state is important. We have a very, very large mandate. People have a lot of hope and aspirations that are, you know, that are on us as Congress and UDF. And I can assure you, we have certain commitments. We'll fulfill them. But you know, the Congress party is a very democratic party. We take everybody's views on board so that no one feels that we have been counted in. And when all stakeholders give their views, I think very soon, today or tomorrow, we'll have an announcement about who will take what responsibility, and we'll work together as a team.
6: So you're saying that in about a day or two, we'll get to know who the chief minister could be, sir?
7: As soon as possible. I think Mr. Kharge is already in New Delhi having the last round of consultations. All senior people have been talked to and multiple rounds of discussions have happened. Idea is to have a team that is effective, that is acceptable to all, and it has to be a consensual process. You know, we're not a party that dictates.
6: Right.
7: You know, this has to be done. We take everybody on board, and those views are important.
6: My last question to you, there's a lot of speculation about what the allies are speaking. Has Congress been able to keep all the UDF allies aligned and reassured in the midst of all this uncertainty, sir?
7: All of our allies are completely together, and it is the Congress party's decision. Of course, we'll consult all of our allies, and we have a strong people alliance, and that's been there for decades. So rest assured that all of us are very cognizant of the responsibility we hold, and we will discharge them to the best of our capacity.
5: All right, I'm now being joined by my colleague Janendra, who's joining me live from outside Mallikarjun's residence here in New Delhi. Janendra, we have the high stakes meeting at 5:30 p.m. in few minutes from now. There's of course suspense which continues whether there will be KC Venugopal chosen or VD Sathisan. What are you learning at this point of time?
8: Naturally, KC Venugopal is ahead in the race because he is the number one choice of Congress leadership. He is very close to Rahul Gandhi. And also, 47 out of 63 Congress newly elected MLAs of Kerala are supporting KC Venugopal for chief minister post. So naturally, KC Venugopal is ahead in the race, but he is not MLA. And if he is appointed chief minister, then he will have to contest by-election, and also the Lok Sabha constituency that he represents, by-election will also take place on that seat. Many leaders supporting Sathisan are conveying to Congress leadership that if KC Venugopal is appointed chief minister, then Congress may face some problems in the by-election. And Sathisan, with the backing of Congress allies like IUML, is also in the race and giving tough competition to KC Venugopal. Satishan is also having support of masses of Kerala, and we can see a campaign going on in support of Satishan, be it social media or on ground. So naturally, the choice is very tough, and many rounds of consultation have taken place. Earlier, Congress observers went to Thiruvananthapuram and consulted newly elected MLAs. Then all the three top contenders were called to Delhi, and Kharge and Rahul talked to them. After that, yesterday, Rahul met some senior leaders of Keralam Congress, and now this is the final meeting. What our sources are telling that 5:30, a few minutes from now, Rahul Gandhi will reach Kharge's residence, and after that, that decisive meeting will start. And after the meeting, announcement may take place, and the suspense
5: right.
8: Get over, and it is yet to be seen who wins the race, either KC or Satishan or maybe Chennithala.
5: Right. Thanks, Janendra, for getting us the latest. We'll of course have to see what pans out after that high stakes meeting. And while shifting our focus to another big story, after the uproar over the appointment of astrologer Radhan Pandit Vetrivale as OSD to the Chief Minister, Vijay's government has now finally revoked his appointment. In fact, NDTV was the first channel to break this, and this issue took center stage in Tamil Nadu politics as well. In a big major U-turn, Chief Minister Vijay has revoked the appointment of astrologer within a span of 24 hours. That's Radhan Pandit, whose appointment has now been revoked. This came after huge backlash from allies as well as opposition. VCK MLA further questioned Vijay's choice and stated that we should focus on science and should not focus on astrology. That was the statement given by VCK MLA, who's perhaps given support to TVK. Other opposition MLAs also slammed Vijay for this appointment and stated that Vijay perhaps cannot impose his belief on government, and this will send a wrong message to the youths. Let's take a listen to all the reaction that has been coming in on this huge astrologer uproar in the state of Tamil Nadu.
2: நமது அரசு ஜோதிடம் பில்லி சுனி போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம்,
9: எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும் அதே போல மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னதும் மக்களால் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் அருகில் இருந்த மதுக்கடைகளை முதல் முறையாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்னைக்கு மூடியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது, அதையும் தேமுதிக வரவேற்கிறது. இதையெல்லாம் இருப்பினும் முதல்வர் அவர்களே,
10: நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை நமக்கள் பார்க்கிறார்கள். எனவே எந்த தனிப்பட்ட விருப்பம் எங்களுக்கு இல்லை, விருப்பங்களும் எங்களுக்கு இல்லை. இப்போ டாஸ்மார்க் அந்த இடங்களை, கொஞ்சம் குறிப்பிட்ட இடங்களை அவர்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கோயில்கள் இருக்கிற இடங்களில் அதை இணைக்க வேண்டும் என்பது நல்லது தான். அதே நேரத்தில் அந்த ஊழியர்களின் வாழ்க்கை இருக்கிறது, அது பற்றியும் சிந்தீங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ அரசு வந்து ஜோதிடர் ஒருவரை நியமிக்கிற போது எந்த மதத்தின் மீது நமக்கு வெறுப்பு அல்ல.
11: தமிழினத்தின் சிறப்பு, அப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட இந்த தமிழ் மண்ணில ஒரு முற்போக்கான ஜனநாயகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. இங்கே நீங்கள் முதல்வராக பொறுப்பேற்று 4 நாட்கள் ஆகிறது. பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கிறீர்கள். அரசியல் மாச்சாரியங்களுக்கு அப்பாற்பட்ட அவற்றையெல்லாம் நாங்கள் பாராட்டி வருகின்றோம்.
12: ஸோ ஹியர் ஆஃப்டர் பார்லிமெண்ட் அசம்பிளி ஹேஸ் நோ ரோல் டு பிளே. Only the timing will be given by the astrologer. That is why I think he had appointed him. What is he? He is not an official. He needs somebody who can advise him properly as per rules and as per the government powers. What can an astrologer do? He can predict, that's all. And that prediction too is subject to happenings. I don't know why this man. I think he has more faith in him.

0: But TVK Sarkar makes its first U-turn as outrage grows over Vijay's astrologer appointment as an OSD. The appointment has been revoked within 24 hours of the NDTV news break that made it the day's biggest story. When will the Congress announce Kerala's chief minister choice? 10 days after the results, confusion prevails as factions lose patience in God's own country. Rahul and the Congress president met this evening to arrive at a name, but it still hasn't been announced. It's likely to come out tomorrow. Prime Minister leads by example after his call to citizens to cut down on fuel use, reduces the number of cars in his VIP convoy. NDA chief ministers follow suit, announcing measures to cut down on fuel usage. CBI probe intensifies in the NEET paper leak. 5 accused have been arrested from different states. Student anger continues to grow over the cancelled exam. No information yet on when the retelling of the exam will happen. US President Trump lands in Beijing for a high-stakes 2-day visit. He is set to meet with his Chinese counterpart Xi Jinping. We'll tell you much more about that. Coverage begins tomorrow morning. Uber partners with the Adani Group to set up the first data center in India. The center will support Uber's global tech scaling and be operational this year. And coming up on the show tonight, Chief Minister Vijay versus Stalin Jr. I'm talking about Udayanidhi Stalin. There's a stage that's been set now for some very fiery politics. Tamil Nadu is never going to be the same again. Meanwhile, 10 days after the Bengal result, the backlash and the meltdown continues. Two very prominent spokespersons of the BJP and the Trinamool have been sparring online and offline. They join me live for a debate that you do not want to miss. It's happening for the first time on television. Let's begin with our lead story tonight. Viewer, the pleasantries are over. 24 hours after Chief Minister Vijay and MK Stalin shared a warm public embrace, the DMK today made its true intentions completely clear. Leader of the opposition, Udayanidhi Stalin, came out swinging in the Tamil Nadu Assembly this morning, launching a sharp, combative opening salvo at Chief Minister Vijay just ahead of his floor test. It actually caught many off guard. The DMK had, until now, played it measured and magnanimous, seemingly content to let the new Vijay government at least find its feet. Well, not anymore, because Udayanidhi Stalin, leader of the opposition, served notice today that the DMK will be relentless, unsparing, and watching this new government's every move. And with key allies in Vijay's coalition still owing their loyalty to the DMK, the subtext is unmistakable. A historic mandate got Vijay through the door, but this assembly and on the governance battlefield, that alone won't let him sleep easy. Take a look.
1: பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
2: முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர்.
1: திரட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன்.

0: இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை.
1: குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: It was NDTV that first broke it and then all hell broke loose. Chief Minister Vijay had handed his personal astrologer a Tamil Nadu government post on the taxpayers' paisa. The backlash was instant and furious inside the assembly and outside it. Now, for a leader who had swept to power on a promise of being different, the optics were devastating for Vijay. It suggested that beneath the fresh face, the old habits had followed him into power. Vijay moved fast, revoking the order, but the damage was done. His government's first real flashpoint, and it was entirely self-inflicted.
3: An appointment.
4: நமது அரசு ஜோதிடம் பில்லி சுனி போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைக்கு இடம் தராமல்.
3: An outrage and a quick revocation. The four-day-old TVK government forced to make the first U-turn. Appointment of CM Vijay's astrologer Radhan Pandit as the OSD to the Chief Minister revoked within 24 hours. As the TVK came under heavy fire from allies and rivals, an NDTV news break on Tuesday evening triggered the first political storm for a new Vijay government in Tamil Nadu. As Chief Minister Vijay proved his numbers in the House, the other number game has put his government in the spot. Allies VCK, Left, DMDK all strongly questioned the appointment in the assembly.
4: நமது அரசு ஜோதிடம் பில்லி சுனி போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன்.
5: இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும்.
3: TVK tried to defend the appointment amid all-round attacks.
6: That is anyone can, their personal profession can be anything, but he is a media person.
3: But then the political optics didn't look good for the new government, and the government revoked the order. Reports say that Radhan Pandit over the years has made several predictions for Vijay which have come true, including the election win for the TVK. He has counted several high-profile names as his clients, including Jay Jayalalitha, L.K. Advani, D.K. Shivakumar and Manisha Koirala. Pandit earlier predicted a political tsunami for Vijay and his appointment landed him his first political storm. Bureau Report, NDTV.
2: Well, many were actually taken aback by Udayanidhi Stalin's speech ahead of the floor test, which was unusually confrontational. Everyone knows that the DMK was going to be on the front foot, but this was one that took the fight directly to Vijay's battlefield. And that's the reason why it has set the mood and the rules of engagement for what the Tamil Nadu politics is going to look like. The AIA DMK from the sidelines is wondering whether it is going to survive this entire battle. Joining me live now are Saravanan Annadurai, spokesperson of the DMK. S. Muralidharan is a political analyst who supports the TVK, and Shimla Muthuchoran is a leader of the AIADMK. Welcome to all of you. Thank you very much for being with me. Saravanan, I'll come to you first. The Udayanidhi Stalin, leader of the opposition, after a day of political graces and cordialities, you know, after statements that have been made in public where the DMK has, you know, struck a magnanimous note, seeming like it was going to allow this government to find its feet, have some space to, you know, hit its groove. Udayanidhi Stalin has basically said, no nonsense. We are going to hold this

0: Many, in fact, including Shanmugam and Velumani, are about to lose their party post after AIADMK has decided to move against these rebel MLAs and decided to remove them from their party positions currently. Moreover, the Congress VCK left IUML also extended support to TVK, while one ex-MMK MLA also backed Vijay. This brought Vijay to a comfortable majority, but the trouble remains on the rebel AIADMK MLAs that will now be facing the heat after EPS has decided to clamp down their party positions. Sample the reactions that are coming in.
1: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இருக்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்லை, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள், அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது.
3: தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான்.
0: Now, days after PM Modi's call for saving fuel, Prime Minister Narendra Modi was seen leading by example. He has cut down the number of vehicles in his own convoy to just 2 cars. And the visuals on your screen show the earlier convoy of the Prime Minister, which was at least 12 cars in the convoy. And now, with just 2 cars, seen as per sources, the Prime Minister has even asked for the number of electric vehicles to be increased in the convoy. Remember that earlier this week, Prime Minister asked the nation to reduce the fuel usage, and hence he is now following and leading by example and asking others to follow. Now, not just the Prime Minister, but even the NDA CMs have decided to cut down their convoys. The convoy size has been reduced significantly by the ministers as well. And this is not just the first, but the second time that the Prime Minister has appealed about saving fuel, as there is a fuel shortage due to the ongoing war in the Iran versus US tension. Take a look at the reactions of the BJP netas.
4: कोई युद्ध होता था तो लोग देश हित में सोना दान दे देते थे. आज दान की जरूरत नहीं है, लेकिन देश हित में हमको ये तय करना पड़ेगा कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे. वर्क फ्रॉम होम, ऑनलाइन कॉन्फ्रेंसिस,

0: I think he has more faith in him than his party.
1: Government has passed its first challenge, which was the floor test, with 144 MLAs backing Tamil Nadu Chief Minister Joseph Vijay. He has won the trust vote. But the political repercussions were heavily witnessed after this floor test was over. The AIADMK is facing a rebel. Now, 22 MLAs from AIADMK bagged Vijay in the floor test, and now the AIADMK has threatened to move against them. Many, in fact, including Shanmugam and Velumani, are about to lose their party post after AIADMK has decided to move against these rebel MLAs and decided to remove them from their party positions currently. Moreover, the Congress VCK left IUML also extended support to TVK, while one ex-MMK MLA also bagged Vijay. This brought Vijay to a comfortable majority, but the trouble remains on the rebel AIADMK MLAs that will now be facing the heat after EPS has decided to clamp down their party positions. Sample the reactions that are coming in.
2: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றி கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: இருக்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்லை, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள், அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது.
4: தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான்.
1: Now, days after PM Modi's call for saving fuel, Prime Minister Narendra Modi was seen leading by example. He has cut down the number of vehicles in his own convoy to just 2 cars. And the visuals on your screen show the earlier convoy of the Prime Minister, which was at least 12 cars in the convoy. And now, with just 2 cars seen, as per sources, the Prime Minister has even asked for the number of electric vehicles to be increased in the convoy. Remember that earlier this week, Prime Minister asked the nation to reduce the fuel usage, and hence he is now following and leading by example and asking others to follow. Now, not just the Prime Minister, but even the NDA CMs have decided to cut down their convoys. The convoy size has been reduced significantly by the ministers as well. And this is not just the first, but the second time that the Prime Minister has appealed about saving fuel, as there is a fuel shortage due to the ongoing war in the Iran versus US tension.

0: But announced it's likely to come out tomorrow. Prime Minister leads by example after his call to citizens to cut down on fuel use, reduces the number of cars in his VIP convoy. NDA chief ministers follow suit, announcing measures to cut down on fuel usage. CBI probe intensifies in the NEET paper leak. 5 accused have been arrested from different states. Student anger continues to grow over the cancelled exam. No information yet on when the retelling of the exam will happen. US President Trump lands in Beijing for a high-stakes 2-day visit. He is set to meet with his Chinese counterpart Xi Jinping. We'll tell you much more about that. Coverage begins tomorrow morning. Uber partners with the Adani Group to set up the first data center in India. The center will support Uber's global tech scaling and be operational this year. And coming up on the show tonight, Chief Minister Vijay versus Stalin Jr. I'm talking about Uday Nidhi Stalin. There's a stage that's been set now for some very fiery politics. Tamil Nadu is never going to be the same again. Meanwhile, 10 days after the Bengal result, the backlash and the meltdown continues. Two very prominent spokespersons of the BJP and the Trinamool have been sparring online and offline. They join me live for a debate that you do not want to miss. It's happening for the first time on television. Let's begin with our lead story tonight. Viewer, the pleasantries are over. 24 hours after Chief Minister Vijay and MK Stalin shared a warm public embrace, the DMK today made its true intentions completely clear. Leader of the opposition, Uday Nidhi Stalin, came out swinging in the Tamil Nadu Assembly this morning, launching a sharp, combative opening salvo at Chief Minister Vijay just ahead of his floor test. It actually caught many off guard. The DMK had, until now, played it measured and magnanimous, seemingly content to let the new Vijay government at least find its feet. Well, not anymore, because Uday Nidhi Stalin, leader of the opposition, served notice today that the DMK will be relentless, unsparing, and watching this new government's every move. And with key allies in Vijay's coalition still owing their loyalty to the DMK, the subtext is unmistakable. A historic mandate got Vijay through the door, but this assembly and on the governance battlefield, that alone won't let him sleep easy. Take a look.
1: பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
2: முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் நம்மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர்.
1: திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை.
2: குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: It was

0: What seems settled for me is unfinished business. So I rewind, I pause, I reflect, I dig, until what's buried stands up to be counted. Breaking ground, not just headlines, the meaning behind them. This is Breaking Ground with me, Vedika Sood.
1: Straight from the heart of the newsroom to the core of the stories shaping your world. Join me, Gargi Rao, as I track all the developments as they break. Live from the NDTV newsroom, weekdays at 4 p.m.
2: Mountains and at high altitude.
3: We're standing on the Indian Navy's newest warship.
4: The line of control, Shiv Arur, NDTV.
5: Launch control, 0 to 100.
6: This isn't just about cars and bikes. This is about how you move.
7: This car makes no sense, yet it makes every sense.
8: What we are sitting inside is a Joby-powered air taxi.
6: Your friend said, "Ye le le." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
0: Economy, business, world, technology. Noise filtered, numbers decoded. Insights that rewire your worldview. From governance to growth, we connect the dots. Your daily edge, your global advantage. India Business Report with me, Gauri Dwivedi, weeknights on NDTV Profit.
1: Welcome, you're watching NDTV. I'm Aditi Bhardwaj, and let's take a look at the top headlines that we are tracking here at this hour. Tamil Nadu Chief Minister Vijay cements his position with a flow test victory, but TVK Sarkar makes its first U-turn as outrage grew over Vijay's astrologer's appointment as the officer on special duty to the Chief Minister. The appointment has been revoked within the 24 hours. When will the Congress announce Keralam Chief Minister choice? 10 days after the results, confusion prevails as factions lose patience in Keralam. Rahul Gandhi and Mallikarjun Kharge met this evening to arrive at a name, but all likelihood the announcement will be tomorrow. PM Modi leads by example after his call to the citizens to cut down on fuel usage, reduces the number of cars in his convoy. NDA CMs also follow the suit. CBI probe intensifies in the NEET paper leak case. 5 accused have been arrested from different states. Students' anger continue to grow over the cancelled examination. Many also are demanding resignation from Union Minister Dharmendra Pradhan. US President Donald Trump lands in Beijing for a high-stakes two-day visit. He is set to meet with his Chinese counterpart Xi Jinping. Now, Uber partners with Adani Group to set up its first data center in India. The center will provide support to Uber's global tech scaling and be operational this year. Starting off with the big breaking news coming in from down south. In Karnataka, the government has allowed hijab, rudraksh, janeyu, the sacred thread, and other limited religious symbols in schools. This is the Congress government in Karnataka which has taken this decision by officially withdrawing its Feb 5, 2022 uniform order and has issued fresh guidelines allowing students to wear limited traditional and faith-based symbols along with prescribed uniforms in schools and college across the state. Under this new order issued on May 13th, all government-aided and private educational institutions will continue enforcing prescribed uniforms. However, students will now be permitted to wear limited traditional and customary symbols such as turban, janeyo, which is the sacred thread, hijab and other religious symbols will also be allowed. But BJP has come out all guns blazing against the Congress government, claiming that this is another attempt by the Congress Sarkara in Karnataka, which is trying to divert the attention of the people from the fact that they were against the Hindu religious symbols in schools, and has demanded that the Karnataka government should also allow saffron shawls in schools. Sample the reactions coming in, then we'll go to my colleague Deepak.
9: Disregarding the Supreme Court, state government permitting hijab inside the classroom is contempt of court. Moreover, and the order also states, saffron shawls are not permitted inside the classroom. This is clear bias towards the Hindus. This government is for minorities, and all their policies are only vote bank driven. BJP strongly deplore this decision of the state government.
10: Our government has given this order that hijab ban has been removed. और आप हिजाब पे कोई पाबंदी नहीं है, तो मैं हमारी गवर्नमेंट का, कर्नाटका में हमारी कांग्रेस गवर्नमेंट का और सिद्धरामैया साहब का, डी के शिव कुमार साहब का और मधु बंगारप्पा साहब का तहे दिल से शुक्रिया अदा करती हूँ. उन्होंने ये काम किया है और हमारे लिए बड़े फ़ख्र की बात है. हमने जो वादा किया था, सिद्धरामैया साहब ने भी वादा किया था, तो आज उसको ख़त्म कर दिया गया है. बहुत बहुत खुशी की बात है हमारे लिए.
1: And my colleague Deepak Bopanna is joining me over the phone line with more details. Deepak, we are seeing that the politics over the matter refuses to die down. Now the BJP is demanding permit saffron shawls.
11: Well, this is going to definitely, be an interesting development, considering the fact that, right now the entire hijab row in Karnataka had blown up quite a bit a few years ago. The matter, of course, also had reached the Supreme Court of India. And, there was a status quo that was ordered, which meant that, the schools and the uniforms that is prescribed in schools will not include any additional items, especially religious in nature. Now, this is an amended order, or rather a fresh order that has been issued, which allows for, wearing of hijab. It also allows for wearing of a turban, peta, janivara, arudraksh, and other limited traditional or religious items. Now, what is also very crucial to note here is the fact that last year there were several instances of even students who were wearing the janivara, prevented from entering the establishment. All they were asked to remove it. That became a controversy as well. And we have, of course, known how big a controversy the entire hijab row was. Now, many pro-Hindu organizations and then the BJP combined are saying if the hijab is allowed, which is not considered as an essential religious item, right, as per Islam, is what the BJP says, they say that even saffron shawls should be allowed. So we really have to see whether this will lead to a fresh standoff in the state of Punjab.
1: Absolutely. Thanks, Deepak, for those details. Now, after the uproar over the appointment of astrologer Radhan Pandit as a special officer on duty to the chief minister, Vijay's government has finally revoked his appointment. In fact, NDTV was the first channel to break this, and this issue took center stage in Tamil Nadu politics. In big U-turn now, Chief Minister Vijay has revoked the appointment of astrologer within 24 hours. This is the first U-turn that has been taken by this new government in Tamil Nadu. This came after huge backlash from allies as well as opposition. In fact, others in the opposition ranks were also claiming that an officer on special duty to the chief minister requires more than just being an astrologer. Hence, a credible and a capable person should get a chance instead of just a person having close connection with the sitting chief minister. Sample the reactions.
12: அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம்.
13: நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். எனவே எந்த தனிப்பட்ட விருப்பம் எங்களுக்கு இல்லை, விருப்பங்களும் எங்களுக்கு இல்லை. இப்போ டாஸ்மார்க் அந்த இடங்களை, கொஞ்சம் குறிப்பிட்ட இடங்களை, அவர்கள் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கோயில்கள் இருக்கிற இடங்களில் அதை இணைக்க வேண்டும் என்பது நல்லதுதான். அதே நேரத்தில் அந்த ஊழியர்களின் வாழ்க்கை இருக்கிறது, அது பற்றியும் சிந்தியுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அரசு வந்து ஜோதிடர் ஒருவரை நியமிக்கிற போது எந்த மதத்தின் மீது நமக்கு வெறுப்பு அல்ல.
14: ஸோ ஹியர் ஆஃப்டர் பார்லிமெண்ட் அசம்பிளி ஹேஸ் நோ ரோல் டு பிளே, ஒன்லி தி டைமிங் வில் பி கிவன் பை தி அஸ்ட்ராலஜர். தட் இஸ் வை ஐ திங்க் ஹி ஹட் அப்பாயிண்டட் ஹிம். வாட் இஸ் ஹீ இஸ் நாட் அன் அஃபிஷியல், ஹீ நீட்ஸ் சம்படி ஹூ கேன் அட்வைஸ் ஹிம் ப்ராப்பர்லி ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் பவர்ஸ். வாட் கேன் அன் அஸ்ட்ராலஜர் டூ? ஹீ கேன் ப்ரிடிக்ட், தட்ஸ் ஆல். அண்ட் தட் ப்ரிடிக்ஷன் டூ இஸ் subject to happenings. I don't know why this man, I think he has more faith in him than his party.
1: Government has passed its first challenge, which was the flow test, with 144 MLAs backing Tamil Nadu Chief Minister Joseph Vijay. He has won the trust vote. But the political repercussions were heavily witnessed after this flow test was over. The AIADMK is facing a rebel. Now, 22 MLAs from AIADMK bagged Vijay in the flow test, and now the AIADMK has threatened to move against them. Many, in fact, including Shanmugam and Velumani, are about to lose their party post after AIADMK has decided to move against these rebel MLAs and decided to remove them from their party positions currently. Moreover, the Congress, VCK, left IUML also extended support to TVK, while one ex-MMK MLA also bagged Vijay. This brought Vijay to a comfortable majority, but the trouble remains on the rebel AIADMK MLAs that will now be facing the heat after EPS has decided to clamp down their party positions. Sample the reactions that are coming in.
15: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது, விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றி கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசியை தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
16: இருக்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்லை, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள், அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது.
17: தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான்.
1: Now, days after PM Modi's call for saving fuel, Prime Minister Narendra Modi was seen leading by example. He has cut down the number of vehicles in his own convoy to just 2 cars. And the visuals on your screen show the earlier convoy of the Prime Minister, which was at least 12 cars in the convoy. And now, with just 2 cars, seen as per sources, the Prime Minister has even asked for the number of electric vehicles to be increased in the convoy. Remember that earlier this week, Prime Minister asked the nation to reduce the fuel usage, and hence he is now following and leading by example and asking others to follow. Now, not just the Prime Minister, but even the NDA CMs have decided to cut down their convoys. The convoy size has been reduced significantly by the ministers as well. And this is not just the first, but the second time that the Prime Minister has appealed about saving fuel, as there is a fuel shortage due to the ongoing war in the Iran versus US tension. Take a look at the reactions of the BJP letters.
18: कोई युद्ध होता था तो लोग देश हित में सोना दान दे देते थे. आज दान की जरूरत नहीं है, लेकिन देश हित में हमको ये तय करना पड़ेगा कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे. वर्क फ्रॉम होम, ऑनलाइन कॉन्फ्रेंसेस, वर्चुअल मीटिंग्स, इनको हमें फिर से प्राथमिकता देनी है. साथियों, आज जो संकट है उसमें हमें विदेशी मुद्रा बचाने पर भी बहुत जोर देना होगा, क्योंकि दुनिया में पेट्रोल डीजल इतना ज्यादा महंगा हो गया है, पहले से कई गुना ज्यादा कीमतें बढ़ गई है. हमें पेट्रोल डीजल का उपयोग कम करना होगा. शहरों में जहां मेट्रो है वहां हम तय करें कि हम मेट्रो का ही उपयोग करेंगे, ज्यादा से ज्यादा मेट्रो में ही जाएंगे. अगर कार में ही जाना जरूरी है तो फिर कार पुल करने का प्रयास करें.
19: माननीय प्रधानमंत्री जी ने पब्लिक मंच से भी बोला है और हम सबको भी गाइड करते हैं हमेशा कि यथासंभव कम से कम खर्चे रखो, जिससे कि आज के युग में जो हमारा रिक्वायरमेंट है उस हिसाब से हम अपने जीवन शैली में परिवर्तन लाए. और ये मेरा निवेदन सभी से है, पब्लिक लाइफ में हो, पर्सनल लाइफ में देखें, अगर हम हर जगह हम यथासंभव जो भी हमारी इंपोर्टेड चीज़ें हैं उनका कंजम्पशन कम करें, ऐसा हमारा प्रयास हमेशा रहना चाहिए.
20: कोई सारे ऑस्ट्रेटी मेजर हमने आज अडॉप्ट किया. गवर्नर, चीफ मिनिस्टर, मिनिस्टर का कन्वॉय साइज डाउन साइज होगा. नया व्हीकल हम अगले 6 महीना नहीं खरीदूंगा. स्क्रैपिंग को हम लोग एनकरेज करूंगा. कोई भी विदेशी सामान हम अगले 6 महीना तक नहीं खरीदूंगा सरकार का ओर से. कोई फॉरेन ट्रेवल नहीं होगा, गवर्नमेंट फॉरेन ट्रेवल भी नहीं होगा, प्राइवेट फॉरेन ट्रेवल भी नहीं होगा, जहां तक सरकार और सरकारी एम्प्लॉयज का इश्यू है. Except medical treatment, nobody will go to abroad. So, Assam in a humble way, Pradhan Mantri ji ka appeal ko kriyanit karne ka prayas karega.
21: Ami welcome korechi among ami unar tweet dekhar pare, mane khobor ta dekhar pare, amio amar security daitte thaka lokjon ke bolechi oproyojonio gadi rakhar proyojon nei. Amader Pradhan Mantri amader patho prodorshok. Swachh Bharat Abhiyan theke রাষ্ট্রবাদের উত্থান, ভারতীয় সংস্কৃতি থেকে সনাতন সংস্কৃতির জাগরণ, সবকা সাথ, সবকা বিকাশ, সবকা বিশ্বাস, সবকা প্রয়াসের তিনি প্রবর্তক.
22: দ্য প্রাইম মিনিস্টার হ্যাজ রিডিউস দি নাম্বার অফ ভেহিকলস ইন হিজ ক্যাভালকেড. দি সেন্ট্রাল গভর্নমেন্ট অফিশিয়ালস অ্যান্ড মিনিস্টার্স আর অলসো টেকিং দ্য রিকোয়ার্ড অস্টেরিটি মেজার্স. The question is that Rahul Gandhi and the Congress party, why are they silent and why have they not followed action in places where there is Congress government? This further proves the point that the Congress party believes in politics, not national interest. This is why, whether it is Himachal Pradesh, where the Congress party increased the prices of the

0: right now, the entire hijab row in Karnataka had blown up quite a bit a few years ago. The matter, of course, also had reached the Supreme Court of India. And, there was a status quo that was ordered, which meant that, schools and uniforms that is prescribed in schools will not include any additional items, especially religious in nature. Now, this is an amended order, or rather a fresh order that has been issued, which allows for, wearing of hijab. It also allows for wearing of a turban, peta, janivara, arudraksha, and other limited traditional or religious items. Now, what is also very crucial to note here is the fact that last year there were several instances of even students who were wearing the janivara, prevented from entering such halls. They were asked to remove it. That became a controversy as well. And we've, of course, known how big a controversy the entire hijab row was. Now, many pro-Hindu organizations and then the BJP combined are saying if the hijab is allowed, which is not considered as an essential religious item as per Islam, is what the BJP says. They say that even chaplain songs should be allowed. So we really have to see whether this will lead to a fresh standoff in the state of Punjab.
1: Absolutely. Thanks, Deepak, for those details. Now, after the uproar over the appointment of astrologer Radhan Pandit as a special officer on duty to the chief minister, Vijay's government has finally revoked his appointment. In fact, NDTV was the first channel to break this, and this issue took center stage in Tamil Nadu politics. In big U-turn now, Chief Minister Vijay has revoked the appointment of astrologer within 24 hours. This is the first U-turn that has been taken by this new government in Tamil Nadu. This came after huge backlash from allies as well as opposition. In fact, others in the opposition ranks were also claiming that an officer on special duty to the chief minister requires more than just being an astrologer. Hence, a credible and a capable person should get a chance instead of just a person having close connection with the sitting chief minister. Sample the reactions.
2: Namad arasu jodidam billi suni mondra mooda nambikalukku edirana nambikaiyil kedam theramal அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம்.
3: நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். எனவே எந்த தனிப்பட்ட விருப்பம் எங்களுக்கு இல்லை, விருப்பங்களும் எங்களுக்கு இல்லை. டாஸ்மார்க் அந்த இடங்களை, கொஞ்சம் குறிப்பிட்ட இடங்களை அவர்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கோயில்கள் இருக்கிற இடங்களில் அதை இணைக்க வேண்டும் என்பது நல்லதுதான். அதே நேரத்தில் அந்த ஊழியர்களின் வாழ்க்கை இருக்கிறது, அது பற்றியும் சிந்தீங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ அரசு வந்து ஜோதிடர் ஒருவரை நியமிக்கிற போது எந்த மதத்தின் மீது நமக்கு வெறுப்பு அல்ல.
4: ஸோ ஹியர் ஆஃப்டர் பார்லிமெண்ட் அசம்பிளி ஹேஸ் நோ ரோல் டு பிளே, ஒன்லி தி டைமிங் வில் பி கிவன் பை தி அஸ்ட்ராலஜர். தட் இஸ் வை ஐ திங்க் ஹி ஹட் அப்பாயிண்டட் ஹிம். வாட் இஸ் ஹி இஸ் நாட் அன் அஃபிஷியல். He needs somebody who can advise him properly as per rules and as per the government powers. What can an astrologer do? He can predict, that's all. And that prediction too is subject to happenings. I don't know why this man, I think he has more faith in him than his party.
1: Has passed its first challenge, which was the flow test, with 144 MLAs backing Tamil Nadu Chief Minister Joseph Vijay. He has won the trust vote. But the political repercussions were heavily witnessed after this flow test was over. The AIADMK is facing a rebel. Now, 22 MLAs from AIADMK backed Vijay in the flow test, and now the AIADMK has threatened to move against them. Many, in fact, including Shanmugam and Velumani, are about to lose their party post after AIADMK has decided to move against these rebel MLAs and decided to remove them from their party positions currently. Moreover, the Congress, VCK, left IUML also extended support to TVK, while one ex-MMK MLA also backed Vijay. This This brought Vijay to a comfortable majority, but the trouble remains on the rebel AIADMK MLAs that will now be facing the heat after EPS has decided to clamp down their party positions. Sample the reactions that are coming in.
5: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றி கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
6: இருக்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்லை, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள், அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு அவர் கிடையாது.
7: தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான்.
1: Now, days after PM Modi's call for saving fuel, Prime Minister Narendra Modi was seen leading by example. He has cut down the number of vehicles in his own convoy to just 2 cars. And the visuals on your screen show the earlier convoy of the Prime Minister, which was at least 12 cars in the convoy. And now, with just 2 cars, seen as per sources, the Prime Minister has even asked for the number of electric vehicles to be increased in the convoy. Remember that earlier this week, Prime Minister asked the nation to reduce the fuel usage, and hence he is now following and leading by example and asking others to follow. Now, not just the Prime Minister, but even the NDA CMs have decided to cut down their convoys. The convoy size has been reduced significantly by the ministers as well. And this is not just the first, but the second time that the Prime Minister has appealed about saving fuel, as there is a fuel shortage due to the ongoing war in the Iran versus US tension. Take a look at the reactions of the BJP netas.
8: कोई युद्ध होता था तो लोग देश हित में सोना दान दे देते थे. आज दान की जरूरत नहीं है, लेकिन देश हित में हमको ये तय करना पड़ेगा कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे. वर्क फ्रॉम होम, ऑनलाइन कॉन्फ्रेंसेस, वर्चुअल मीटिंग्स, इनको हमें फिर से प्राथमिकता देनी है. साथियों, आज जो संकट है उसमें हमें विदेशी मुद्रा बचाने पर भी बहुत जोर देना होगा, क्योंकि दुनिया में पेट्रोल डीजल इतना ज्यादा महंगा हो गया है, पहले से कई गुना ज्यादा कीमतें